அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது ஸ்ரீ சரோஜா ஸ்ரீ லலிதா பாடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.

ஆகாஷ்வாணியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 10 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 15 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதி செவ்வாய்க்கிழமை, ரெயின்போ FM 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.
1: மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்.
0: உண்ட உணவு செரித்த பின்பு பசி அறிந்து உணவு உண்ணும் முறையை கடைபிடித்தால் இந்த உடம்புக்கு மருந்து என்பதே தேவையில்லை. குறள் எண் 942 அதிகாரம் மருந்து.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து நேற்று பேசினார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை

திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லமிடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. செஸ்டியாவில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆறு மணி நான்கு நிமிடம் நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

6:14 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

சில நேரம் வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி போகாது, ஆனால் அதுக்காக எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கதவு மூடப்பட்டா இன்னொரு வழியாக இறைவன் நிச்சயம் இன்னொரு கதவை திறப்பார் என்பது சாத்தியம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நேரம் 6:32. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

இறைவா, கந்தா, கடம்பா, கார்த்திகை, உன் திருவடியை பிடித்து அழுகின்ற போதெல்லாம் துன்பங்கள் அல்லவா கரைந்து போகிறது. உன் திருப்போல் வார்த்தைகளை படிக்கின்ற போதெல்லாம் தீமைகள் அல்லவா தீயில் விழுகிறது.

தேவியர் காவலா, வள்ளி மணாலா? நீ வாடைக்காலத்தில் கதகத கூட்டும் நெருப்பு துண்டாய் இருக்கின்ற, வாழ்க்கை ஓடத்தில் நீரை சுழிக்கும் துடுப்புக்கோலாய் இருக்கின்ற. உண்மையை உணர்ந்ததால் இதை சொல்கிறேன், உணர துடிப்பவர்களுக்கும் உன்னையே சொல்கிறேன்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூன்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி சொல்லப்படுவதுண்டு. அதாவது, உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன், அல்லது நீ யாரென்று சொல்கிறேன் என்பது அந்த பொன்மொழியின் பொருள். உலகத்தில் நட்பு என்பதுதான் போற்றுதற்குரியது. உறவுகளை மிஞ்சியது நட்பு நண்பர்கள். நமது குடும்ப அங்கத்தினர்கள்ட்ட கலந்து பேச முடியாததை கூட நண்பர்கள்ட்ட பேசுவோம், பேசி நல்ல முடிவெடுப்போம். ஒரு முறை ஒருத்தர் சாக்ரட்டிஸ்ட்டை வந்து அவருடைய நண்பரை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். உடனே சாக்ரட்டிஸ், என் நண்பனை பற்றி என்னிடம் சொல்ல விரும்பினால் அதற்கு முன்னால் நான் உன்னிடம் மூணு கேள்வி கேட்பேன், அந்த மூணு கேள்விகளுக்கும் ஆம் என்ற பதில் வந்தால் நீ என்னிடம் சொல்லலாம் என் நண்பனை பற்றி, இல்லை என்றால் என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு கண்டிப்புடன் சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் மூணு கேள்விகள் கேட்டார். முதல் கேள்வி, அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுத்தான் அவரை பற்றி கூறுகிறாயா அப்படின்னு கேட்டார். இல்லை என்ற பதில் வந்தது. ரெண்டாவதா, என் நண்பரை பற்றிய நல்ல செய்தியைத்தான் சொல்லப் போகிறாயான்னு கேட்டார். மறுபடியும் இல்லை என்ற பதில்தான் சொல்லப்பட்டது. மூணாவதா கேட்ட கேள்வி, என் நண்பரை பற்றி

0: கூறினால் யாராவது பயன் பெறுவார்களா? இதற்கும் இல்லை என்ற பதில்தான் வந்தது. யாருக்கும் பயனில்லாத, நல்ல விஷயமும் இல்லாத, நேரடியாக நீங்கள் பார்க்காத என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் சொல்ல வேண்டாம்னு சாக்ரட்டிஸ் கூறிவிட்டார். சாமிநாதன் ஐயா, நல்ல நட்பு ஆரோக்கியமான விவாதங்களையே மேற்கொள்ளும். நண்பர்கள் ஹைட்ரஜன் வாயுவினால் நிரப்பப்பட்ட பலூன்களை போன்றவர்கள். நீங்கள் விட்டுவிட்டால் எங்கோ பறந்து சென்று விடுவார்கள். பத்திரமாக பிடிச்சு வச்சுக்கணும் நண்பர்களை. உலகில் சிறு தவறுகள் கூட செய்யாதவர்கள் இல்லை. மேலும் மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஏதும் இல்லை. அதனால் வார்த்தைகளால் யாரையும் பழிக்கக்கூடாது. வசவு சொற்களால் எந்த இதயத்தையும் கிழிக்கக்கூடாது. நல்லுறவை வன்முறையால் இழக்கக்கூடாது. நட்புறவை இழிமொழியால் துளைக்காதீர்கள். மனிதன் இரத்தமும் சதையும் உணர்ச்சிகளாலும் உருவாக்கப்பட்டவன். நீங்கள் யாரையும் இழந்திடக்கூடாது. நண்பன் ஒருவன் தாய்க்கு நிகரானவன்னு நட்புறவின் மேன்மையை எடுத்துரைக்கிறார்கள். சாமிநாதன் ஐயா, சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ஃபோன் போடுவாங்க நண்பருக்கு, அவர் எடுக்கலனா அவர் மேலே கோபம் வந்துடும். திரும்ப என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. என்ன வேலையோ ஏது வேலையோ, ஏன் நாம் சும்மா இருந்தோம்னா ஒரு ஃபோன் மறுபடியும் போட்டு பேசலாமே, எதையாவது இழந்துருவோமா? சிந்திக்கணும். எதிரியை கூட நண்பனாக்கிக்கணும். இந்த பூ உலகில் ஒரு முறை பிறந்திருக்கிறோம். இருக்கும் வரை எல்லோருடனும் நட்பாக இருப்போம், நண்பனாக பழகுவோம். பிளாஸ்டிக் இன்னைக்கு நமக்கு மட்டுமல்ல நமது சூழலுக்கும் பயங்கரமான எதிரி. பிளாஸ்டிக் பயன்பாட்டினால்தான் இன்றைய நமது சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. அதனால தான் அரசாங்கமும் அதற்கு தடை விதிச்சிருக்கு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் நமக்கு நமது சூழலுக்கு நண்பனாக்கி இருக்கிறாங்க குன்னூர் பகுதி மக்கள். கடந்த 8 மாதமாக சேகரமான பிளாஸ்டிக் கழிவுகள் 1,000,000 கிலோவை வேலிங் இயந்திரம் மூலம் கம்ப்ரஸ் பண்ணி 200 கிலோ கம்ப்ரஸ்டு பிளாஸ்டிக் ஸ்லாபாக மாற்றியிருக்காங்க. இந்த ஸ்லாபுகளை கொண்டு ஒரு சுற்றுச்சுவரே கட்டியிருக்கிறாங்க. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் குப்பைகளை சேகரித்து அதில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை தனியாக பிரிச்செடுத்து பிளாஸ்டிக் ஸ்லாபுகளை உருவாக்கி வெற்றிகரமாக சுற்றுச்சுவர் கட்டியிருக்கிறாங்க குன்னூரில். எதிரியும் நண்பனாயிட்டானே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நண்பேண்டா இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம் சொல்றது, நான் உங்கள் ஆச்சுனா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு 7 மணி அப்படியே வந்து ஒரு நிமிடம் ஆக போகுது. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் எப்பவும் போல வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு குவெஷனும் வந்து காத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வாரத்தினுடைய முதல் 2 நாட்களுக்குள்ள அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றனால உங்களுக்கு ஒரு SMS கேள்வியும் வந்து காத்துட்ருக்கு. ஸோ அந்த SMS கேள்வி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாடல் வருது. அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து நம்ம SMS கேள்வி என்ன அப்படிங்கறத நம்மளுடைய Facebook பேஜான FM Rainbow 101.4 அப்படிங்கற Facebook பேஜ்ல போயிட்டு பாத்தீங்க அப்படினா சூப்பராக இருக்கும். ஆமாங்க, நம்ம சென்னை FM Rainbow 101.4 அப்படிங்கற Facebook பேஜ் இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா இமிடியேட்டா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு இந்த மார்னிங் டைம்ல அவாடி தூங்கி எந்திரச்சாச்சு, அடுத்தது என்ன, வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான், ஸ்கூலுக்கு கிளம்பணும், காலேஜுக்கு கிளம்பணும்,

அந்த மாதிரி நம்மளுடைய ரெகுலரான பேசிக்கான ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ரெயின்போ எஃப்எம் 91.4 இல்லைங்களா மீசமதுவில்லை.

சீதரை வருதுக்க ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, ஃபரஸ் அவர்களுடைய வாய்ஸ்லையும் வந்து அப்படியே அப்படியே ஒரு கலப்படமா ஒரு பாட்டு, அப்படியே வந்து ஒரு மியூசிக்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கிற மாதிரியான ரொம்ப வந்து வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு பிஜிஎம் கொண்டு ஒரு பாட்டு. ஓகே, கேட்டு பிடிக்கும் போது நேரம் சில 7:05 ஆயிட்டு இருக்கு. ஸோ வணக்கம் சென்னையில். எப்போ போல நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய முதல் மெய்நிகர் உயிரியல் பூங்கா அதாவது விர்ச்சுவல் ஜூ, அதாவது விர்ச்சுவல் ஜூ யோசிச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, எந்த உயிரியல் பூங்காவில் வந்து இந்த விஷயம் வந்து திறக்கப்பட்டிருக்குது அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் தெரியும்னா, எஸ் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்கே நான் போட போகிற போஸ்ட்டுக்கு கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜனநாயகம் திரைப்படத்துக்காக அடுத்த பாடலாம் தேவை கேட்டு ஸ்டேச்சியூன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லைங்களா.

0: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
1: கதையா?
0: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
1: அந்த ராஜாக்கு
0: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
1: எஃப்எம் புடிச்சுதா? எந்த எஃப்எம்?
0: அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எல்லாம் செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. அனேலி நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் விவேக் அவர்களுடைய சுப்ரனா காம்போல ஜனநாயகம் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் ஏழு மணி பத்து நிமிடம் ஆயாச்சு. வணக்கம், சென்னை கேட்டு இருக்கீங்க. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 பேசிட்டு இருக்குது. நான் உங்களா சிபினா. சூப்பரா செமையா அழகான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில அடுத்ததாக ஒரு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக. அண்ட் அந்த பாட்டுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு ஃபேஸ்புக் பேஜ்ல நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுவரைக்கும் வந்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணல அப்படியே வந்து என்ன பண்ணீங்கன்னா, சூப்பரா நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்ன கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய முதல் மெய்நிகர் உயிரியல் பூங்கா, அதாவது விர்ச்சுவல் ஜூ, எந்த உயிரியல் பூங்கால வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் தெரியும்னா, எஸ் அதே தாங்க நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அப்படி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியப்படுத்துக்கா போடலாம். தீவே கேட்டு ஸ்டே டியூன் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இசமதுல.

அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் விக்னேஷ்வன் இவர்களுடைய சூப்பரான காம்போல எஸ் ஒரு அழகான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். தீமா தீமான்னு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைவரத்துக்காக இந்த பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் சில 7:15 ஆயிட்டு இருக்கு. எஸ் அப்படியே வந்து ஃபாஸ்டா ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு வேலைக்குன்னு கிளம்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு எங்க போகணும்னாலும் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா சீக்கிரமா கிளம்பி நீங்க வந்து டிரைவ் பண்ணும் போதோ இல்லைன்னா ரைடிங்ல இருக்கும் போதோ கொஞ்சம் அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 5-10 வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக வந்து கிளம்பி தேவையில்லாமல் எதுக்கு எல்லா சிக்னல்லையும் நின்றுட்டு டென்ஷன் ஆகிட்டு சிக்னல்லாம் கரெக்டாக போட தான் செய்வாங்க, அதில் நம்ம நிற்க தான் செய்யணும்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சவங்க கூட ஒரு டென்ஷன் வரும், அது ஏன் வருது? அதனால் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம் வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நான் கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நண்பர்கள்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நான் கேட்ட கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா எஸ் ரொம்ப ஈஸியான விஷயம், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள போங்க. அண்ட் அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா நான் போட்டிருக்க போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்டாக நீங்க உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். நான் கேட்டிருந்த கேள்வி ரொம்பவே சின்னதுதான், அதாவது இந்தியாவில் முதல் மெய்நிகர் உயிரியல் பூங்கா அதாவது விர்ச்சுவல் ஜூ வந்து எந்த உயிரியல் பூங்காவில் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க? ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் வந்து நீங்க ஷேர் பண்ண போறீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாட்டுக்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ ஜோ தெரியப்படுறதுக்கா

ஆனந்த் அரவிந்தாக்ஷன் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸ்ல சிது குமார் அவர்களுடைய கம்போசிங்ல ஒரு அருமையான பாட்டு ஜோ திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா அப்படியே வந்து அழகா 7:21 ஆக போகுது. ஸோ அப்படியே சூப்பரா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான். எஸ் வணக்கம் சென்னை தான். ஸோ வணக்கம் சென்னையில நம்ம கேட்டிருந்தோம் கேள்வி, அண்ட் அந்த கேள்விக்கு நிறைய பதில்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவலுங்க, பதில் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பாட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதிலும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நெல்லை பாரதி அலிநகரம் எஸ் மகாதேவன், பி கே பூபாலன் பாலா, எஸ் வேதிகா, அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து குப்பநத்தம் டி ராமு, டிஆர்பி சந்திரசேகர் சேகர், அதுக்கப்புறம் சிவா, அருண், முத்து, டான் அவர்கள்.

அதுக்கப்புறம் நந்து ஜெயா, அதுக்கப்புறம் ஏ ஹரிஹரன், நரேஷ் குமார், வைஷு, கிருஷ்ணசுவாமி, சுப்பிரமணியன், அதுக்கப்புறம் கோயம்பேடுலேருந்து வீரமணி பாலன். ஸோ இவங்க எல்லாரும் வந்து நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதிலும் வந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே வந்து முதல் மெய்நிகர் உயிரியல் பூங்கா விர்ச்சுவல் ஜூ வந்து எந்த உயிரியல் பூங்காவில் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே கடகடன்னு கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது கொஞ்சம் மைண்ட் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் என் சமரன் திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜின் மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூள்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம் அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி என்னென்னு சொல்கிறது. யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா? ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்தினா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு. அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும் அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம்? இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டது. இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது.

0: இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்பில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுடுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி. அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்த பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோட வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்த பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு ஆப்ரேஷன் இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் இவன். இதுக்கு அவன் சொன்னானா, நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமாக நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு
1: நானா. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் அண்ட் ஹரிச்சரன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல அங்கு அடி தெரிவுதற்காக பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 7:46 ஆயாச்சு. சோ சூப்பரா சமயம் வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் சென்னையில. எஸ், வணக்கம் சென்னையில. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது இந்தியாவின் முதல் மெய்நிகர் உயிரியல் பூங்கா, அதாவது விர்ச்சுவல் ஜூ, எந்த உயிரியல் பூங்காவில் வந்து திறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், உங்களுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அண்ட் அதே மாதிரி பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்பேடுலேருந்து கார்த்திக் அப்படின்றவங்க, மாலினி தேவி அருணாச்சலம், சபரியிலேருந்து மனோஜ், சூளை ரீஜா மனோகரன், திருமூல ஸ்தானத்திலிருந்து வீர சுந்தரி, ஹேமலதா, அதுக்கப்புறம் ஹரிராம், அதுக்கப்புறம் பொன்னியம்மன் மேடுலேருந்து வன்னை கணேசன், அதுக்கப்புறம் கருப்பண்ணன் ரெங்கசுவாமி அவர்கள், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், புவனகிரியிலேருந்து சுமதி, அதுக்கப்புறம் தமிழிசை அஸ்வினி நாகராஜ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மிகவும் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் டாக்டர் திரைப்படத்துக்காக பாடலாம். 101.4 இங்கெல்லாமே செவது உலை.

அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல டாக்டர் திரைப்படத்துக்காக எஸ் சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 7:51 ஆயாச்சு. ஆன்சர் ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், நம்ம கேட்டிருந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நிறைய பேர் பதிலா சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், அதுக்கப்புறம் வந்து ராஜமாணிக்கம் கோபி, மயிலையிலிருந்து பட்டாபி, மணலி பெரிய சேக்காடுலேருந்து ஜெயக்குமார், அதுக்கப்புறம் விஜயகுமார், சோமசுந்தர பிரபு, பத்மா சவுந்தரராஜன், குடமாண்டப்பட்டியிலிருந்து கே வி ஜெயசீலன், பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து விஎஸ்ஆர் ஜீவா அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் வந்து அடையாளப்பட்டிலிருந்து ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, எஸ் வேதிகா, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான் அந்த

இடத்துல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. சங்கர் சங்கர் எம் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஆர் ரமா அவர்கள் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஜெகன் கனகராஜ் அவர்கள் அனுப்பி வச்சிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் பால ஜெயச்சந்திரன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய நண்பர்களே என்னமா இது நீங்க அழகா வந்து ஒரு கப்ல வந்து டீ காஃபி இதெல்லாம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க எனக்கு. ஏ ஹரிஹரன் ஹரி ராம் அவர்கள் அதுக்கப்புறம் சாமுனி கே எம் கருப்பண்ணன் ரெங்க சுவாமி அவர்கள் பி கே பூபாலன் பாலா அதுக்கப்புறம் வந்து நரேஷ்குமார் மாலினி தேவி அருணாச்சலம் அதுக்கப்புறம் நந்து ஜெயா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதிலான் பேசியிருக்காங்க. ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாருடைய பெயர்களும் படிச்சாச்சு அப்படின்ற ஒரு சின்ன திருப்தியோட அடுத்ததாக வந்து நம்ம ஆன்சர் என்ன அப்படின்ற ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் இது. இந்தியாவினுடைய முதல் மெய்நிகர் உயிரியல் பூங்கா அதாவது விர்ச்சுவல் ஜூ எந்த உயிரியல் பூங்காவிலிருந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எஸ் கமலா நேரு உயிரியல் பூங்கா இந்த இடத்துல தான் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ சரியான பதில் சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏ காலையிலே வந்து சாதிச்சிட்டீங்க, பரவாயில்லப்பா, நம்ம வந்து வாரத்திலையும் நம்மளுடைய மூளைகள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதே அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிட்டு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு கருப்பு திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த பாட்டை கேட்டு நீங்க என்ன பண்ணும் மக்களே அப்படின்னு ஜாலியா வந்து ஸ்டேச்சுனா இருக்கணும். சோ என்னைக்குமே வந்து எல்லா விஷயமும் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அது பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அதுக்காக நடக்கவே நடக்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில விஷயங்களை நடக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயம் வந்தாலும் மனசை வந்து தளர விடாம கண்டிப்பாக இதை தாண்டி நான் போவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து நகர்த்துறோமோ கண்டிப்பாக அதன்படியே வந்து அந்த விஷயமும் நகரும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தாட்டோட நம்ம என்ன பண்ணிக்கலான்னா அடுத்த ஒரு பாட்டு எஸ் அடுத்ததாக வந்து நம்ம எல்லாருக்கும் கருப்பு திரைப்படத்துக்காக பாடலாம் தீவே இந்த பாட்டை கேட்டு ஸ்டேச்சுன் மக்களே நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஸ் அதே தாங்க வணக்கம் சென்னை.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டவர்களை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது. நான் உங்களா ஜிம்னாஸ். 8:04 ஆக போகுது. ரிஷா ரெயின்போ நிகழ்ச்சியில எஸ் எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட ரெகுலரான ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே இந்த பாட்டெல்லாம் கேட்டா அப்படியே வந்து சுறுசுறுப்பா நம்மளுடைய நாளை நம்ம ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே வந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அழகிய தமிழ் மகன் திரைவரத்துக்காக பாடலாம் திவே இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியன் மக்களை இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமந்து

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: ஷையர் உஜ்ஜயினி மதுபிதா இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ், நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக 8:10 ஆயாச்சு. ஸோ காலையில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரஷ்ஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து எல்லா நாளுமே ரஷ் தான் இல்லை. சரி விடுங்க, நம்மலாம் வந்து வேற மாதிரி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்ததான் நம்ம எல்லாருக்காகவும் வந்து ராஜா ராணி திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த சாங் கேட்ட அப்படியே ஸ்டேஜ் மக்களே, இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதுலு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மக்களை

0: கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:29 ஆயாச்சு. எஸ் சூப்பரா வந்து லக்ஷ்மி மேனன் அண்ட் சத்யன் அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல அப்படியே வந்து டி இமான் அவர்களுடைய மியூசிக்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா திரைப்படத்துக்காக இப்படியே வந்து அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்க நம்ம டைம்ல அப்படியே சூப்பரா ஸ்மூத்தான சமையான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில அடிச்சதாக திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு மக்களை ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாம இசை முடியல.

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே.
1: வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ஜனநாயகம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் அகைன் அனிருத் அவர்களுடைய மக்களை சமதுல.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு

0: நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து நிறைவாக இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் தான் கேட்க போகிறோம். அண்ட் இந்த சாங்கை கேட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே இப்போ திக்கி அப்படியே சின்னதாக ஒரு கேப் எடுத்துக்க போகிறோம். அப்படின்னு நான் போயிட்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கை முடிச்சுட்டு அப்படியே வருவேன்னா 10:40 உங்கள் எல்லாருக்கூடையும் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ விளையாட போகிறேன். அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்களும் வந்து அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, டைம் ஆகணும் இல்லையா. ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் 101.4 பேசிட்டு இருக்கிறது நான் உங்களை ஜெபனாசன். இந்த பாட்டை கேட்டு எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க.
1: அங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிச்சேன், அது அழுதான். ஐயோ, என்னால தாங்கவே முடியல. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

8:53 ஆயாச்சு. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம்ல. ஆமா, பியூட்டிஃபுல்லான சாங் எல்லாம் கேட்டுருக்கோம். ஸோ ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் லிரிக்லயும் ஒரு அருமையான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. நட்பை துணை திரைப்படத்துக்காக சுரேஷா ரெயின்போ.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோயில் உள்ளிட்ட 52 கோயில்களின் உள்ளே இன்று முதல் கைபேசியை எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். போன்டினியாக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களின் நேரம் சரியா 9:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். Yes, with me, RJ Jonal. நேர்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கும் நல்ல தூளான ராப் சாங்ஸ் தான் உங்களுக்காக போட இருக்கிறேன். அடுத்த ஒரு மணி நேரம் வந்துட்டு நல்ல வைபான சாங்ஸ் காலையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த நேரத்துலையும் வந்து நான் உங்கள் கூட இணைந்து போட போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாமா? மக்காமிஷி திரைப்படத்திலேருந்து பிரதர் திரைப்படத்திலேருந்து மக்காமிஷி அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பால் தப்பாவுடைய குரல், அவருடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த டைமில் கரெக்டாக சூட் ஆகிற ஒரு பாடல். என்ன பாடல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னென்னா சில நேரம் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அவசரமாக காலையிலே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்போம். அதுவும் 1ஆம் தேதி, அதுவுமா நல்ல மனநிலையோடு யார்கிட்டையும் வம்பு தும்பு பண்ணாமல் பிரச்சனை பண்ணாமல் போகணுண்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த கௌஷிக்கொந்தா அப்படிங்கிற மாதிரி யாராவது வருவாங்க நமக்குன்னே. அந்த நேரத்தில் வந்து டே ஏண்டா எங்கேருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த பாட்டு வந்து செம்ம டைமிங்கில் இருக்கும். ஏண்டா பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வர அப்படின்னு. ஸோ இந்த பாடலை கேட்டு வைபா ஜாலியாக போங்க. ஆனால் வந்து வைபா வண்டி ஓட்டாதீங்க, ஸ்லோவாக ஓட்டுங்க, நிறுத்தி நிதானமாக செல்லுங்க, சீட் பெல்ட் அணிஞ்சுக்கோங்க, பைக்கில் செல்றவங்க ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடல்குள்ளே போயிடலாமா? கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பொன்மலை 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி என்னடா திட்டியா?
2: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

மகாமிஷி. வெல்கம் பேக் டு ரெயின்போ ராப். எஸ், சூப்பர் டூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தாச்சு. காலை நேரத்துலேயும் வந்து வேகமாக செல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதர் படத்துலேருந்து சூப்பரான பாடலை கேட்டோம். ஸோ சில நேரம் இந்த மாதிரி தான், நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் கடவுள் ஒன்று நினச்சிருப்பாருங்கிற மாதிரி திடீர்னு நம்மளுக்குன்னே யாராவது வந்து குறுக்க வருவாங்க. அந்த நேரத்துலேயும் நிதானமாக ஹாப்பியாக போங்க, ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. என்னடா ஒன்றாந்தேதி அதுவுமா ஏண்டா குறுக்க வரீங்க அப்படிங்கிறத விட, நம்ம ஒன்றாந்தேதி அதுவுமா நல்ல மைண்ட் செட்டோடு இருந்தோன்னா எந்த தான் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை கெடுக்கணும்னு யார் நினைச்சாலும் நம்மளால் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிதானமாக இருக்கும்போது அதிலிருந்து வெளியில் வர முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி ரெயின்போ ராப்பில் அடுத்த பாடல் என்ன பாடல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்தியன் தூ திரைப்படத்திலிருந்து தான் வந்து பா விஜயோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த சூப்பரான பாடலை கேட்குறதுனால உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன குட்டி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ஆறு ஓடுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு நபர் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அந்த ஆற்றுக்கு வந்து அவர் வந்து குளிக்கிறதுக்காக போகிறாரு. ஓகேவா, சரி, கொஞ்ச நேரம் வந்துட்டு அடிக்கிற வெயிலில் வந்துட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஒரு குட்டி உயிரினம் வந்து வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கு. அது என்ன உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன், அதாவது தேள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தேள் வந்துட்டு அதோடைய உயிருக்காக வந்து போராடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் வந்து அது மேலே மாட்டிட்டு இருக்கு. அதுலேருந்து எப்படியாவது விழுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது அந்த குளிக்கிறக்கு போன அந்த நபர் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்றதுக்கு முன்னால் ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொன்னேன், இந்தியன் டூ திரைப்படத்துல இருந்தா கேட்டேன். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.1 அது இங்கெல்லாமே சம்மதுலு.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தன் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டு வந்தோம். அந்த வரிகள் சூப்பரா இருந்திருக்கும். உன் கேள்விக்கு விடை நீயடா, மண்பானையாய் உடையாதடா அப்படின்னு. ஸோ சில நேரங்கள்ல கேள்விக்கு எல்லாம் பதில் நாமளா தான் இருப்போம், வெளியில தேடிட்டு இருப்போம். ஸோ உங்க கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்க மறக்காதீங்க. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் என்ன அப்படின்னா, தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. போபோ சாக்ஷி மற்றும் ஹிப்ஹாப் தமிழா இணைந்து பாடிய பாடல், ஹிப்ஹாப் தமிழாவுடைய வரிகளில் இசையில் கேட்டீங்க. இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதூலு.

0: அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயது எதிர்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல்

0: மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: நித்தம் நித்தம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்.

அட்டகாசமான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி ஒன்று ஆரம்பிச்சேமா, அது என்ன ஆச்சு, அங்கே குளிக்க போனவர் என்ன பண்ணார், அந்த தேள் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு. ஸோ அந்த ஆற்றுக்கு குளிக்க போனவர் அந்த தேளை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தேளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போய் அந்த தேளுக்கு முயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. ஐயோ தேளுக்கு ஹெல்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. சரி, எப்படியாவது அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து அந்த தேளுக்கு வந்து விடுதலை வந்து வாங்கி கொடுத்துட்டோன்னா அது வந்து உயிரோடு வந்து ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேளை வந்து கையில் எடுக்கிறாரு. எடுத்து அந்த பிளாஸ்டிக் கவரை தேள்கிட்ட இருந்து எடுக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த தேள் வந்து கொட்டி விட்டுறது. ஐயோயோ பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேளை கீழே போட்டுட்டு அவரும் வந்து வலியில் வந்து கையை வந்து உதறாரு. தூரத்துலேருந்து ஒரு மனுஷன் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் வந்து இன்னும் அந்த தேள் வந்து அந்த கவர்லேருந்து வெளியில் வரலை. அது இன்னுமே உயிருக்கு போராடிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மறுபடியும் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சூப்பர் டூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்தில் இருந்து தான் நமக்கான காலம் அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஹரிச்சரன் நாகாஷாஷஸ் வேல்முருகன் இணைந்து பாடிய பாடல் அறிவு உடைய வரிகளில் ஜி வி பிரகாஷோட இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சம்மதுலு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: வெல்கம் பேக் டு ரெயின்போ ராப். எஸ் நேயர்களே, சூப்பர் டூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் நேரம் 9:38. எஸ் நேயர்களே, சூப்பராக வந்து இதுக்கு முன்னால் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தோம், நமக்கான காலம் அப்படின்னு. சில நேரம் நமக்கான காலம் வர வரைக்கும் காத்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். காத்திருக்கணும்னா அப்படி சும்மா வெயிட் பண்ணுறோம் இருக்கணும் இல்லைங்க, நம்மளுடைய வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கான காலம் வரும்போது எல்லாமே கைகூடி வரும். இன்னைக்கு செப்டம்பர் 1 வந்து வந்திருக்கோம். என்னடா இப்பதான் ஜனவரி ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. 1 ரெசல்யூஷன்லாம் எடுத்தோம், ஜனவரி 1 இந்த வருஷம் ஃபுல்லாக கடைபிடிக்கணும். அதுக்குள்ள பார்த்தா 9வது மாசமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள 8 கடந்து போயாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த 9வது மாதம் வந்து அழகாக சிறப்பாக அமையும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு

இந்த செப்டம்பர் மந்தில் வந்து ஏதாவது ஒரு புதிய காரியத்தை துவங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அதை இன்றைக்கே வந்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் புதிய காரியங்களை வந்து உங்களுக்கு நன்றாக அமையும். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி கதை சொல்லிட்டு இருந்தேன். அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குளிக்கு போன அந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, அந்த தேள் வந்து உயிரோடு இருக்கணும்னு காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணுறாரு. அது கொட்டி விட்டுருச்சு, மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு, மறுபடியும் கொட்டி விட்டுருது. இப்படி ஒரு நாலஞ்சு தடவை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த தேளும் வந்து கொட்டி கொட்டி விடுது, இவரும் வந்து எப்படியாவது அதை வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து எடுத்துட்டா அதுக்கு உயிர் கொடுத்துடலாமே, அதை காப்பாற்றிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதுக்கு முயற்சி பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அந்த தேள் வந்து கொட்டிகிட்டே இருக்கு. இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு அந்த நபர்கிட்ட வந்து, என்னப்பா தம்பி, இத்தனை தடவை அதுதான் அந்த தேள் தான் கொட்டதில்ல, ஆனாலும் ஏன் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிற, அதுதான் கொட்டதில்ல விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நபர் என்ன சொன்னார் அப்படிங்கிற பதில நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து போடா போடா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் இந்த பாடல். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டுங்க. அதுவும் சில நேரம் முதல் நாள், வாரத்துடைய முதல் நாளாக இருக்கட்டும், மாதத்துடைய முதல் நாள், அதாவது இன்றைக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்தில் இந்த பாடலை கேட்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் இந்த ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக ஒரு சாங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடல் எடுத்திருக்கிறேன். பிரதீப் குமாரோடைய குரலில், விவேக்கோடைய வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதூலு.

எதிர்ப்புகள் வரும் முறைத்து கடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்பரான வரிகளை தாங்கிய பாடலை கேட்டு முடித்த நேரம் 9:45. எஸ் நேயர்களே, சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். அதில் அந்த அழகான வரியோடைய அர்த்தம் யோசிச்சு பார்த்தீங்களா? சில நேரம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போ வந்து எல்லாமே கை கூடும்லாம் இல்லைங்க. சில நேரம் அப்போ தான் வந்து பிரச்சனையே வரும், குறுக்கு அந்த கௌஷிக்குந்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து வராத எல்லா புது புது தடைகள் வரும், புது புது சோதனைகள்லாம் வரும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் ஓகே, அப்போ இதை வந்து இப்போதைக்கு வந்து நிறுத்தி வச்சிடலாமா? ஆஹா, என்னதான் வந்தாலும் நான் பண்ணுறத பண்ணிட்டே தாண்டா இருப்பேன். இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இதை நான் வந்து தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். ஸோ என்னம்மா ஒரு கதை சொல்லிட்டுருந்தே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ அந்த நபரை பார்த்து கேட்குறாரு, இந்த தேல் தான் இத்தனை தடவை கொட்டதில்ல, அப்புறம் எதுக்காக போட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர் சொன்னாராம், இல்லை இல்லை, நான் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அது என்னுடைய கேரக்டர். உதவி செய்யணும்னு நினைக்கிறது என்னுடைய கேரக்டர், அதே மாதிரி தேல் கொட்டுது அப்படிங்கிறது தேலோடைய கேரக்டர். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேல் கொட்டுதுங்கிறதுக்காக நானும் அதை திருப்பி வந்து அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது, ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வந்துடலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து போர் வீரன் அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அறிவுடைய வரிகள்ல அவருடைய குரல்ல, ஜிவி பிரகாஷுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

Rainbow Rap. Rainbow Rap.

இறந்த மனுஷனுக்கு புரியும். இவ காட்டுல எப்பவுமே மழடா பிடிக்காதவ தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு

0: கொடி பறக்குதா?
1: தனுஷுடைய குரல்ல அனுராஜா காமராஜ் மற்றும் ஆர் கே சுந்தர் இணைந்து பாடியிருக்காங்க சந்தோஷ் நாராயணனோட இசையில. அடுத்ததா வரப்போற பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா இருக்க போகுது. ஸோ இவ்வளவு நேரம் இந்த ஒரு மணி நேரம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.

எஸ் ஒரு கதை சொல்றதேம்மா, அதுல இருந்து நிறைய காரியங்களை எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு காரியத்தை வந்து புரிஞ்சிருப்பீங்க. அதுல இருந்து நான் சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சில நேரம் நம்மளுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? பிறருக்கு நல்லது செய்யணும், நல்லதே பேசணும், கைண்டா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. ஆனா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளுக்கு இருக்கிறவங்க ஒவ்வொரு விதத்துல இருக்கலாம், ஆனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரியே தான் நானும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ரிவெஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த தேள் பாத்தீங்களா, எத்தனை தடவை அது கொட்டினாலும் அது கொட்டுறதுங்கிறது தேளுடைய கேரக்டர், ஆனால் அதுக்கு அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறது என்னுடைய கேரக்டர் அப்படின்னு அந்த நபர் அவருடைய கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் இந்த மாதத்தில் உங்களை வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அன்போட ஹாப்பியாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்களும் அந்த ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி மற்றவங்க இருக்கணுமே தவிர மற்றவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் நிறைவு பெற்று வெளியேற வேண்டிய நேரமாயாச்சு. மீண்டும் உங்களாரையும் வந்து 10 மணிக்கு வந்து சந்திக்கிறேன் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்ஜேயுடன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஜோனால். நிறைவு பாடலாக என்ன பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு தெரியுமா? மாமன்னன் திரைப்படத்தில் இருந்து கொடி பறக்கிற காலம் அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கல்பனா ராகவேந்தர் மற்றும் ரக்ஷிதா சுரேஷ் இணைந்து பாடியிருக்காங்க. யுக பாரதியுடைய வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுல.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியுள்ளதற்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, கூட்டு உறுதிப்பாடு, அயராத உழைப்பு ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக இது உள்ளது என்று கூறியுள்ளார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். நாட்டின் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சியானில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வெல்கம் பேக் மக்களே, 10 மணி ஆயாச்சு. ஸோ நம்ம வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ள நான் உங்க ஜெபினா சாண்ட்
1: ஜோனால்,
0: எஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப எல்லாம் பேசவானாங்க. நம்ம வந்து மொபைல் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் வந்து ஜோக்கிட்ட கேட்டேன், மொபைல் இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு மொபைலுக்கு வாய் வந்துருச்சுன்னு அது உன்னை பத்தி என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க வந்து அதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி நம்ம வீட்டு

0: வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா என்னெல்லாம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நாங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பொருள் உங்ககிட்ட என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மொபைலா இருக்கட்டும், முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி அம்மா என்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்கியா, உன் வாழ்க்கை எப்போதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலா இருந்துச்சு அப்படின்னா என்ன வந்து பார்த்து கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களை பார்த்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருள் என்ன கேட்கும் அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கால் பண்ணுங்க 2986003 8 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. 2986003 8 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952505 54 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறோம்,
1: ஸோ சூப்பராக வந்து பேச போகிறோம், என்ன பொருளெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்குறக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா?
0: ஸோ நம்மளோட ஷோவில் ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்து லிஃப்ட் திரைப்படத்துக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து மக்களே நீங்களும் வந்து கால் பண்ணுங்கள், ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுங்கள். வீக்கெண்டில் தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு கிடையாது, வீக் டேனாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் திரைப்படத்துக்காக பாடலாம் தேவி கேட்டு ஸ்டேஜ் இது 101.4
1: இங்கே எல்லாமே சமதூல.
2: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: உன்னால இங்க எல்லாமே
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்.

FM. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக என்ன இருந்ததுன்னா தோல்லையே தூங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: இனியாத மாந்திரை விருதுக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 10:15 ஆயிட்டு இருக்கு. சோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில சூப்பரா வந்து இன்னா பண்ணிட்டு இருக்கோம் ஜோ, சொல்லுங்க.
1: எஸ் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் ஒருவேளை வாய் கிடைச்சிருச்சுன்னா அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கறதுதான் வந்து கேட்டிருக்கோம்.
0: ஓகே, நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், யாருங்க இந்த?
2: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம்மா.
0: உற்சாகமான காலை வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிதம்பரம் புவனையில இருந்து சுமதி பேசுறேன்.
0: ஓகே சரி மேடம், நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல இருக்கிற பொருட்களுக்கு ஏதாவது வாய் வந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட என்ன பேசும்?
2: இந்த எங்க வீட்டு முக்கியமா என்னுடைய எஃப்எம் ரேடியோமா, காலையில போட்டதான் நைட்டு தூங்க சொல்றதுக்கு கேட்டுனே இருப்பேன். எங்க வீட்டுல மத்தவங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா ஹெட்போன் போட்டு கேட்டு கிடப்பேன்.
0: மனசாட்சி இருக்கா அப்படின்னு பத்தி கேக்குமா?
3: போடுற அஜாவடி நைட் வரைக்கும் என்ன யூஸ் பண்றிய, அது மேல எவ்வளவு ஒட்டர் இருக்கு அஜாவடி, அது தொலைக்கணும்னு யோசனை இருக்கா உனக்கு பாவி? என்ன போட்டு நல்லா சில்லுன்னு காத்து வாங்குறிய, பொய்யால உனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்னு
0: சொல்லுவோம்.
1: இப்பவாவது தொடைப்பீங்களா இல்லையா?
4: என்ன
1: பொருள்?
4: எங்க வீட்டுல இருக்கிற பொருள் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு. என்ன பேசுறீங்க தெரியுங்களா?
0: கடுகு உளுத்தம் பருப்பா?
4: என்ன ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். சமாண்டமா வெடிக்கிறது இல்ல. அதே மாதிரி வெங்காயம் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? என்ன அழுக என்ன அறிஞ வைக்கிறேன்னா, அறிஞ்சு அறிஞ்சு போடுறதுனாலதான் நான் உங்களுக்கு கண்ணீரை வர வைக்கிறேன்னு
0: சொல்லுவோம். ஓகே சார், நல்லா சொல்லிச்சு பாத்தீங்களா? அவங்க வீட்டு பொருள் என்னென்ன சொல்றாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே, இன்னும் வந்து நீங்களும் வந்து கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூடயும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் உங்களை பார்த்து நல்லா கேள்வி கேட்டது அப்படின்னா என்ன பொருள் என்ன கேள்விலாம் கேட்கும் அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986008 இந்த நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி 2952505 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம்.
1: எஸ்
0: நம்ம ஒரு பாட்டு கேட்டுருவோமா?
1: யா,
0: சோ சூப்பரான ஒரு சாங் வந்து வரப்போதே, இந்த பாட்டு போட்டோடனே கன்ஃபார்மா சொல்ற ஜோய் பெஞ்சு நீங்க டான்ஸ் ஆடுவீங்க கன்ஃபார்மா. சோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. உனக்கும் எனக்கும் திரைப்படத்துக்காக இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: வணக்கம், வெல்கம் பேக் டு கெட் செட் கோ. எஸ் நேர்களே, சூப்பர் டூப்பரா ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி வந்து செமையான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு.
2: எஸ், இப்போ வந்து அப்படியே ஒரு பக்கம் வந்து டைம் ஓடிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஷோ வந்து போய்கிட்டே இருக்கு. சோ நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருங்க கேட்கலாம், வணக்கம், யாருங்க பேசுவீங்க?

0: கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன பொருள் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கும்?
1: 2000
2: இப்ப வந்து சைக்கிள் விருது கிடையாது.
0: என்ன அது உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கும் சொல்லுங்க?
2: என்ன கேக்குது? என்ன உனக்கு 2 காவடுதான், எனக்கு 2 காவடுதான் இருக்கு. என்ன நீ வந்து என் மேல உட்காந்து போற, உனக்கு என்ன சீட் போய அப்படின்னு சொல்லி எனக்கு கேக்குது.
0: ஓகே, நல்லா நல்லாதான் சார் கேட்டிருக்கு, அது சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா தான் கேட்டிருக்கு. உனக்கு இருக்கு 2 காலு, எனக்கு இருக்கு 2 வீல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வணக்கம். யாருங்க இந்த?
3: வணக்கம். யாரு? வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ராவணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: சூப்பர், சொல்லுங்க சார்.
4: இது கேம் சொல்லுங்க, போயிட்டு வாங்க.
0: கேம் சொல்லணும், போயிட்டு வரணுமா? என்ன நீங்க எங்களை நீங்க கால் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, சொல்றதுக்குள்ள எங்கயோ போயிட்டாரு. வணக்கம் மக்களே, யாருங்க இருந்து?
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? என்ன பொருள் என்ன
5: கேக்கும்னா, வெயில் அடிச்சாலும் அதுக்காக என்ன இப்படியா ரொம்ப கஷ்டப்படுத்துறது அப்படின்னு
0: கேக்கும். பரவாயில்ல, உங்க வீட்டு ஃபேன் டீசென்டா கேட்டிருக்கீங்க,
6: இல்லையாடா ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி.
0: பரவாயில்ல மேடம், டீசென்டான ஒரு ஃபேனை தான் இத்தனை நாள் வளர்த்துட்டு இருக்கீங்க. நன்றி, நன்றி. வணக்கம், யாருங்க இருந்து?
7: ஹலோ, வணக்கம் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம் மேடம்.
6: வணக்கம், வணக்கம். யார் எங்க இருந்து?
0: வணக்கம். என்ன பொருள் என்ன கேட்டது உங்களை பார்த்து?
7: எங்க வீட்டுல ரேடியோதா சும்மாவே இருக்க மாட்டேங்க, போட்ட அப்படி இருக்கிற பாட்டு புடிச்ச பாட்டா சவுண்ட் வர உருப்பட்டது வைக்கிற
0: சந்தோஷமா சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த இடம் தான் மேடம் எனக்கு புரிஞ்சிருக்கு. நன்றி, சூப்பர் மேடம். ஹைஃபை, ஹைஃபை. நன்றி, நன்றி. இங்க பாத்தீங்களா எப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன திட்டுறாங்க, ஆனா
6: சிரிக்கிறேன்.
0: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல ஒரு பொருள் வந்து உங்ககிட்ட பேசுதுன்னா என்ன பொருள் என்ன பேசும்?
6: என்னோட வாட்டர் பாட்டில் தான்.
0: வாட்டர் பாட்டில்?
6: தண்ணி பிடிச்சிட்டு வந்தியே, என்னை குடிக்கவே மாட்டேறியப்பா, என்னை பார்க்கவே மாட்டேறிய, தண்ணியை பிடிச்சிட்டு இருந்தா போதுமா குடிப்பா அப்படிங்கிற மாதிரி.
0: பாத்தீங்களா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. ஏன் தண்ணி குடிக்க வேண்டியதான், நாங்க என்ன டைம் ஆச்சு,
6: மறந்துடுறோம்ல.
0: சரி ஓகே, அப்படியே மறந்துட்டு அப்படியே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. சோ வசல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அதாவது என்ன அப்படின்னா, இதே கேம் ஷோ தாங்க, அப்படியே இதை வந்து அழகா கேட்க போறோம். நீங்களும் வந்து கால் பண்ண போறீங்க, சோ நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் நம்மளை பார்த்து பேசிச்சு அப்படின்னா என்ன பேசும், எப்படி பேசும் அப்படின்றதுதான். சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இவங்க வந்து இப்ப வாட்டர் பாட்டில் சொன்னாங்க. சோ அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள், எங்க வீட்டுல ஃபேன் மட்டும்தான் இருக்குமா? ஃபேனு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேன் தான் வந்து சொல்லிருக்காங்க.
6: நீங்க சொல்லுங்க பெனாஸ்,
0: என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டு பூனை, அது வந்து பொருள் கிடையாது, ஆனா அதிகமா நான் யூஸ் பண்றது பூனையதான் அப்படிங்கறதுனால என் பூனை வந்து ஏய் உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா, சும்மா போட நெசுக்கிறியே, நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி, எனக்கும் உயிர் இருக்குல்ல, தயவு செஞ்சு என் வயிற்ற மட்டும் நெசுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போயிரும். சோ அந்த மாதிரிதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இல்ல இல்ல, நீங்க பொருட்கள் தான் கேட்டீங்க, அதனால நீங்க பொருட்கள் தான் சொல்லணும். மக்கள் என்ன பார்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, எஸ் இன்னொரு பொருள் வந்து இருக்கு, அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல அதிகமா நான் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தொடப்பக்கட்டை. தொடப்பம், சும்மா பெருக்கினே இருப்போம், என்னன்னே தெரியாது, பெருக்குவோம் கேட்டா இங்க தூசியா இருக்கு தூசியா இருக்குன்னு. அந்த தொடப்பம் ஒரு நாள் பார்த்து, ஏ தொடப்பம் உன்ன ஒரு நாள் தொடப்பமா நான் உன்னை யூஸ் பண்ண போறேன் பாரு, என்ன புடி புடிச்சு என்ன வந்து எவ பார்த்தாலும் தரையில போட்டு அப்படியே தேய்ச்சினே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன ஒரு நாள் என்ன தொடப்பமா மாற சொல்லும், அது வந்து மனுஷனா மாறிக்கும். சோ இது வந்து நடக்கும், இதுல இதெல்லாம் நடக்கும் பாருங்க, அதுதான் வந்து சம்பவமே. சரி ஓகே மக்களே, நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு அப்புறம்

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இனி எல்லாமே தூளு.
1: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நம்ம ஸ்டுடியோல கரெக்டா டைம் இப்போ 10:35 ஆயாச்சு. எஸ் கெட் இட் கோ நிகழ்ச்சியில வந்து சூப்பரா ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க ஆச்சு வினாஸ் ஆஸ் யூஷுவல் தான் இங்க மைக்ல பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது
1: எஸ்
0: நாங்க ரெண்டு பேரும் பேச போறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து பேசணும். சோ நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இது?
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: சூப்பரா இருக்கும் சார்.
2: வணக்கம் மேம்.
0: அங்க பாருங்க ஒருத்தவங்க பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். என்ன பேசுவா அது என்ன பொருள்?
2: அதாவது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரேடியோ பொட்டி இருக்கு பாத்தீங்களா, அது எங்க கூட பேசும். அது என்ன சந்திரசேகர், ரேடியோவை திருகி திருகி திருகி திருகி இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தான் கூட அப்படின்ட்டு கேக்கும். சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா அதுக்கு கணக்கே இல்ல. மத்த நாள்லவும் கேட்பேன், ஆனா ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத வச்சா திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அங்கெங்க ஓடுறது எங்கெங்க ஓடுறதுன்னு அதுக்கு கொஞ்சம் வேலை அதிகமா கொடுத்துட்டே இருப்பேன். அதனால தயவு செஞ்சு நீ ஒரே சேனலா கேளுடா, திருகி திருகி கேட்காதடா. இங்க போயிட்டு அங்க வர, அங்க போயிட்டு இங்க வர,
0: என்னென்ன பண்ணிருப்பீங்க? அது பாவங்க. அது
2: அதுதானே இங்க அந்த சந்து இன்பு பொந்து இது எல்லாத்துக்குள்ளயுமே அதை கொண்டு போயிடுவேன் மேம். எங்க போனாலும் அது என் கூடயே டிராவல் பண்ணி வரும். நீ தான் வெளியில போறேன்னு போற, அப்போவாது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பியா? ஏன்டா என்ன அங்கேயும் எடுத்துட்டு போற அப்படின்னு கேக்கும் மேம். என்ன பண்ண
0: பாவம் சார், இது தெரியாம இப்ப வந்து அது ஒரு ரேடியோ பொட்டியா பறந்துருச்சு. சூப்பர் சார், நன்றி நன்றி.
2: தேங்க் யூ மேம், பை பை.
0: பை பை. வணக்கம், யாருங்க இது? வணக்கம்.
3: அம்மா நான் திருநெல்வேலில இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா. ரெண்டு பேருக்கும் வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: நான் ரெண்ட பிச்சைக்காரன் பத்தி அதாவது ஃப்ரிட்ஜ் பத்தி பேச போறேங்கம்மா.
1: சொல்லுங்க சார்.
3: பாவீங்களா, என்னை எதுக்குதான் இந்த மாதிரி பயன்படுத்துறீங்களோ தெரியல. இருந்தாலும் எல்லாத்துக்கும் பண்றீங்க. என்னதான் உங்க கூட சேர்ந்து நான் எல்லா பாவமும் பண்றேன்னு இது எங்க போய் முடியும்? தீராதே.
0: ஓகே சார், ஓகே சார், நன்றி. சோ அதே மாதிரி வந்து இவர் சொல்லும் போது ஃப்ரிட்ஜ் தான், நம்ம வீட்லயும் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் புலம்போல, எல்லாரும் வீட்லயும் புலம்போ. இந்த குழம்பு செத்து போய் நாலு நாள் ஆச்சுடா,
1: எடுத்து
0: அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம ஃப்ரிட்ஜும் வந்து புலம்பு தான். இந்த மாவு புளிச்சு போய் 12 வருஷம் ஆகுது, இன்னும் வச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு இட்லி கூட என்ன வச்சு சுடல, நீ எல்லாம் வந்து என்ன குக்கு அப்படின்னு நம்மள வந்து காரித்து போ. சரி ஓகே. வணக்கம், யாரங்க இது?
1: அரைக்கலையான்னு பேசுமா
0: உட்காந்து சமரசம் பேசி நிறுங்க. ஓகே மேடம், நன்றி நன்றி மேடம், சூப்பரா
2: சொன்னீங்க.
0: தேங்க்யூ. அழகா வந்து இந்த சண்டா சொன்னாங்க பாத்தீங்களா, மாவு அரைக்க மாட்டீங்களா,
1: என்ன
0: வச்சு சாப்பிட்டீங்களா? பார்த்து கேள்வி கேட்டுச்சுன்னா நக்கு புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேக்குமா, இல்ல நார்மலா இவங்க சொல்ற மாதிரி கேக்குமான்ற மாதிரி இவ பட்டிமன்ற மாதிரி போய் நெருங்குது. சரி ஓகே, நம்ம வந்து நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் பேசும் எப்படிலாம் பேசும் அதெல்லாம் கேட்டுன்னு இருந்தோம். சரி, அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு ஜோ.
1: என்ன பாடல்,
0: என்ன பாட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாட்டு கேட்டாக்கா அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு பவர் ஒண்ணு வரும், எக்ஸ்ட்ரா பவர். அது அந்த பவருக்கு வந்து ஏதாவது பேர் வைக்கணும் அப்படின்னா சிலம்பரசன் வைக்கலாம். அப்பவே உங்களுக்கு தெரியும். சோ சிலம்பரசனுடைய டான்ஸ் இந்த பாட்டுல வந்து பக்காவா இருக்கும். அண்ட் இந்த பாட்டை போட்ட உடனே வந்து எல்லாருமே இப்ப வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாம் எந்த எந்த இயர்ல பிறந்திருந்தாலும் இந்த பாட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்ச பாட்டு.
1: அடடே, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு கேக்குறதுக்கு.
0: என்ன பாட்டு நீங்க கேட்டேன்ல, ஒரு குட்டி

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: 10:45 ஆயாச்சு. சைலண்டா வந்து அப்படியே ஓரமா வந்து ஹிந்தி பாட்டு பாடி இருந்தவரை கூப்பிட்டு வந்து வாங்க ஒரு குத்து பாட்டு பாடுவோம் அப்படின்னு உதித் அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த பாட்டை பாட வச்சு எல்லாம் வந்து தேவா அவர்களால முடிகிற ஒரு விஷயங்க இதெல்லாம். சரி ஓகே, ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்து கேட்டு முடிச்சோம். உதித் நாராயண், அனுராதா ஸ்ரீராம் அண்ட் வாலி தேவா இவங்களுடைய சூப்பரான ஒரு காம்போல இந்த பாட்டை கேட்டு முடிச்சாச்சு. ஸோ டேரம் சரி 10:46 ஆயாச்சு. நம்ம வந்து ஒரு விஷயம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா,
1: அதாவது நம்ம வீட்டுல இருக்க பொருட்களுக்கு எல்லாம் வாய் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்மளை பத்தி என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். நல்லா கேக்குறாங்க போங்க,
0: கேக்குறாங்க கேட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க பாருங்க. சோ நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம், கோவில் கோபி.
1: கோபி சார் சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். என்ன உங்க வீட்டுல உள்ள எந்த பொருள் உங்களை பத்தி என்ன சொல்லும் அப்படின்னு
2: நீங்க தான் சொல்லணும்.
0: அவரோட குயில் வந்து நல்லா அவரை பத்தி கேள்வி கேட்டிருக்கோம் போல இருக்கு. சார் உங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் இருக்குல்ல, பொருட்கள் இருக்குல்ல சார், வீட்டுல இருக்கிற பொருள், அந்த பொருளுக்கு வாய் வந்து உங்ககிட்ட பேசினா அது என்ன பேசும்? அப்படி அவர் வந்து திட்டுமாமா பொருள், ஐயோ பரவாயில்ல இவ்ளோ நல்லா
3: உங்க
0: வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் தான் சார், சொல்லுங்க சார்.
3: எங்க வீட்டுல வந்து என்ன செல்போன் வந்து என்ன பார்த்து சொல்லுது.
1: நன்றி சொல்லும் பரவாயில்லையோ, ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டீங்க, நன்றி சொல்லுதான். ஓகே
0: பரவாயில்ல,
3: போன் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்,
0: சூப்பர்.
3: ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் நான் பாத்துட்டு வச்சிருவேன், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: போல சூப்பர் சார், சூப்பர் சார்.
3: சரி ஆபீஸ் போகும்போதும் சரி போன அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம்.
0: நல்ல விஷயம்,
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு என் செல்போன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி. சோ நல்ல விஷயமும் வந்து நம்ம வீட்டுல இருக்க பொருட்கள் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப சொல்லியிருக்காரு. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்
4: வணக்கம்,
0: வணக்கம். என்ன பேச
4: இப்ப பார்த்தாங்க என்ன தாங்க முடியலமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. அவங்க அசி உண்டாங்க, சாப்பிடுறாங்க, கிட்டி ஊத்திடுறாங்க, தோசை ஊத்திடுறாங்க, சட்னி அடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க,
0: நேயர்கள் வந்து நம்மள திட்டுறது, அதுக்கப்புறம் ஏன் எங்க வீட்டு பொருட்கள்னா இப்படிலாம்தான் திட்டம் அப்படின்னு சொல்றது இல்ல, என் வீட்டு பொருட்கள் வந்து என்ன வந்து பாராட்டவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444 24 98 64 58 மற்றும்

0: 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கிளம்பிடுவேங்க, இந்த பக்கம் இப்போதைக்கு வர்ற மாதிரி இல்ல. சோ ஆனா வந்து ஜோ அப்படி கிடையாது, உங்களுக்காக வந்து நிறைய பாட்டு கொடுக்கறதுக்காக அவங்க இருக்காங்க. சோ நான் இப்போதைக்கு கிளம்பிக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில சமையான பாட்டோட சூப்பரான பேச்சோட உங்க எல்லாருக்கும் பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 டியூன் பண்ணி கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும். நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம் பேஜை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டக்குன்னு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே, டாடா பை பை மக்களே, ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: இங்க எல்லாமே சமதோலு.
5: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். சில காரியங்கள் இருக்கும், அதாவது எங்க வீட்டுல மட்டும் இந்த ஒரு முக்கியமான வித்தியாசமான பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்வீங்கன்னா அது என்ன பழக்கம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். சோ உங்க வீட்டுல மட்டுமே செப்பரேட்டா நாங்க மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவோம், இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், ஆனா எங்க வீட்டுல இது உண்டு அப்படின்னு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படிங்கறத என் கூட இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க. அதெல்லாத்தையும் கேட்டு நானும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு முன்னால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல், ஃபர்ஸ்ட் பாடலா வந்துட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் நைட் திரைப்படத்துல இருந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. மோகன் ராஜனுடைய வரிகள்ல, ஷான்ரோலன் இசையில. கேட்டீங்க இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இலமே சமதுலு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அழகான காலை பொழுதுல
3: புத்தம் புது காலை பொன்னிற வேளை,
2: மதிய நேரத்திலும்
3: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: பேக் டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி. நேரம் இப்போ 11:10 ஆயாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, உங்கள் வீட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய வித்தியாசமான பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாரும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. முதல் காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2980638 அல்லது 2950055544. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம்மா. ஓகே, அவங்க வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு ரேடியோட சத்தத்தை கூட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா
0: இருக்கமா, சொல்லுங்க.
1: எங்க அம்மா பழக தோசைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டை அத்துமுக்கி
0: என்ன பண்ண மாட்டாங்க?
1: ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அத்துமுக்கி அந்த பொருள் கொடுக்க மாட்டாங்க. வெளியே அந்த பொருள் போக
0: கூடாது.
1: எதுவும்
0: உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய தத்ரூபமான, எங்க வீட்டுல மட்டும்தான் விசேஷமா இருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி என்ன பழக்கம் இருக்குன்னு எங்க கூட ஷேர் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய ரேடியோவுடைய வால்யூமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் தெளிவாக கேட்கும். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யாருங்கிறது? உங்களுடைய வீட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கம்னா என்ன சொல்லுவீங்க?
2: வழக்கம் பழக்க வழக்கம் எனக்கு 68
0: பரவாயில்ல, இப்ப கரெக்டா பேசி கால் பண்ணிட்டீங்களே சார்.
2: இல்ல, இன்னொரு நம்பர்ல
0: அந்த இன்னொரு நம்பர் கிடைக்கலையா உங்களுக்கு? ஓகே சார், பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நீங்க சொல்லுங்க, இப்ப உங்க வீட்டுல மட்டுமே என்ன பழக்கம் இருக்கு அந்த மாதிரி உங்க வீட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய?
2: வீட்டுல நல்லபடியா இருப்பாங்க. அவங்க அம்மா கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க.
0: ஓகே,
2: 5 வேளை 3 வேளை எனக்கு நல்லபடியா சாப்பாடு.
0: ஓகே,
2: என் பொண்ணு என் சம்சாரம் தான் என்ன பாத்துக்கிறாங்க.
0: ஓகே சார், நன்றி.
2: பண்ணாங்கம்மா எனக்கு கால் விழுந்தது, பொண்ணு ரெண்டு பொண்ணும் காப்பாத்துனாங்க என்ன.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார், நன்றி.
2: லேடிஸ் வேலை எல்லாருக்கும் கத்து கொடுக்குறோம்மா.
0: ஓகே சார், கண்டிப்பா சார். ஓகே சார், கண்டிப்பா சார், மறுபடியும் உங்களுக்காக நம்பர் சொல்லிடலாம் சார். நன்றி சார், நன்றி. அதாவது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பழக்கங்களை வந்து நம்ம கேட்கல, உங்க வீட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய வந்து தனித்துவமான பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். அடுத்த காலர், வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. சோ நீங்க என்னோட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க.

0: 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: சிவகுமார்.
0: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க
1: மேடம், எங்க வீட்டுல இருக்கிற முக்கியமான பழக்கம் என்னன்னா, இப்ப மாசம் மாசம் சம்பளம் வரும்.
0: ஓகே.
1: ஆனா இப்ப சம்பளம் வரதுனா இந்த மாசம் எடுக்க மாட்டோம்.
0: எப்பவுமே
1: அப்புறம் அப்படியே இருக்கும். அது இல்லாம இந்த மாசம் எடுக்கிறோம்னா கூட போன மாசத்துல ஃபுல்லா எடுக்க மாட்டோம். அது ஒரு 5,000 3,000 2,000
0: எடுப்பீங்க?
1: நன்றி
0: சார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகுமார் சார் ரொம்ப அழகாக சொன்னாரு, இப்படி ஒரு மாதத்தோடைய சம்பளத்தை நாங்கள் வந்து பயன்படுத்தவே மாட்டோம், எப்பவுமே அது பஃபராக இருக்கும், இப்படி ஒரு பழக்கம் எங்கள் வீட்டில் உண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். உங்க ரேடியோடைய வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுறீங்களா? வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஒரு பழக்கம் பண்றோம் பாரு, அந்த பழக்கம் தான் பெரிய பழக்கம். என்ன பழக்கம் தெரியுமா?
0: என்ன பழக்கம்?
2: வணக்கம்
0: ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். சொல்லிருங்க. உங்க எனர்ஜி பாத்தீங்கன்னா, உங்க ஜோனர் அந்த அந்த ஒரு எனர்ஜியோட பேசுறீங்க இல்லையா, அது ஒரு வைப் ஏத்துது.
0: தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். அந்த வைப்போடய சொல்லுங்க பாப்போ, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பழக்கம்.
3: அது போலதான் எங்க வீட்டுல வித்தியாசமான பழக்கம்னா, இந்த நாலு நச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா நாளும் பிரியாணி சாப்பிடுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா, நீ வெள்ளி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நான் எதுவும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த கிழமையில கல்யாணம் பண்ற நாள் அப்படி கிடையாது. எல்லா நாளும் இறைவன் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள். அந்த நாட்கள்ல கல்யாணம் பண்ணுவோம். என் தம்பி கூட செவ்வாய்க்கிழமைதான் கல்யாணம்
0: பண்ணுவோம்.
3: ஆமா, அதனால பாத்தீங்கன்னா, இந்த நாலு நட்சத்திரம் ஒரு பக்கத்துல ரகுவரன் சொல்றாரு, ஒரு பிரச்சனை எடுத்தோமா கௌத்தோமா இருக்க முடியாது அப்படின்னு வரும் இல்லையா. அது போலதான் எல்லா நாளும் இறைவன் கொடுத்த அருள்குடை நாள். எல்லா நாளும் எனக்கு கல்யாணம் பண்ணுவோம், எல்லா நாளையும் கவுச்சு சாப்பிடுவோம். முக்கியமா
0: அருமை சார், அருமை அருமை, ரொம்ப நல்லது. நல்ல ஒரு காரியத்தை வந்து உங்க வீட்டுல பழக்கமா கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
3: ஆமா, ரொம்ப நன்றிங்க. பாடல்கள் பஸ்ட் பாட்டு போட்டீங்களா, குட் நைட். ரொம்ப அருமையா இருந்தது,
0: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உள்ள ஆபீஸ்க்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த பாடலை வந்து கேட்ட உடனே எனக்கு ஃபீல் குட்டா இருந்தது. சரி, அதே வந்து முதல் பாடலா போட்டுடலாம்.
3: மணிகண்டன் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவரு பாட்டு நான் இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கேன். நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்.
0: கண்டிப்பா
3: எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பேசுவோம் போல. அவரை பார்த்துதான் நானே இன்ஃபர்மர் ஆகி.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா பண்றீங்க. நன்றி.
3: நன்றிங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார்?
4: டில்லி பேசுறேங்கம்மா, திருவள்ளூர்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா நல்லா இருக்கீங்கம்மா, நல்லா சாப்பிட்டீங்கம்மா?
0: சூப்பர் சார், சொல்லுங்க.
4: நான் ஒரு சின்ன விவசாயிம்மா. நாங்க நான் வந்து காலையில இருந்து அந்த வரலாறு கொள்கையில கொஞ்சம் இது உடையவங்க. சுத்தமா நம்ம அந்த சைவம், சுத்த சைவம்.
0: ஓகே.
4: எல்லா நாளும் ஒரே நாள் நிறைய சொன்னாங்க அது மாதிரி. ஆனா நமக்கு அந்த இது பாகுபாடு கிடையாது. நமக்கு

0: நம்மளோட இது நம்ம கடைபிடிக்கிறோம், அதுதான் வேற ஒண்ணு. அதுக்காக நம்ம அந்த அடுத்தவங்களை இது பண்ண கூடாது. அதனால காலையில நம்ம
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலா சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்களே, ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில உங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து சில் அஞ்சிருக்கேங்க என்ற பாடல் தான். பிரதீப் குமார் மற்றும் கே சிவாங்கி இணைந்து பாடிய பாடல். மோகன்ராஜனுடைய வரிகள்ல, ஷான் ரோல்டனுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சம்மதுள்ள

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: வெல்கம் பேக் டு உங்களுடன் ரெயின்போ. எஸ் நேயர்களே, சூப்பரான ஒரு பாடல் சில்லாஞ்சிருக்கி அப்படிங்கிற பாடலை கேட்டுட்டு வந்தாச்சு. நேரம் இப்போ 11:27 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அடுத்த காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். யாருங்கிறது நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார். உங்க வீட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய வித்தியாசமான அந்த ஒரு பழக்கம் என்ன? அது
1: எனக்கு ஒரு எந்த பழக்கம் கிடையாது. எனக்கு
0: இல்ல சார், அந்த பழக்கம் இல்ல. உங்க வீட்டுல வந்துட்டு கடைபிடிக்கிறது கூடிய பழக்கங்கள்ல இது மட்டும் எங்க வீட்டுல தனித்துவமா நாங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எங்களுக்கு இருக்குது எங்க வீட்டுல அப்படின்னா என்ன ஒண்ணு சொல்லுவீங்க? அதாவது உங்க வீட்டுல மட்டுமே ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும் இல்லங்க? ஒன்னும் இல்ல, சிம்பிளா எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர் வந்து எங்க தாத்தாவுக்குன்னு ஒரு சேர் இருந்துச்சு. அந்த சேர எங்க தாத்தா தவிர வேற யாருமே உட்கார விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்க வீட்டுல ஏதாவது பழக்கம் இருக்குதா? இப்ப ஒருத்தர் சொன்னாரு, எங்க வீட்டுல எல்லா நாளுமே வந்து நான்வெஜ் இருக்கும். அந்த மாதிரி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சண்டேனா கண்டிப்பா மட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது வித்தியாசமான பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாருங்கிறது?
2: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ஆமா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா.
0: உங்களோட ரேடியோட வால்யூம் மட்டும் லைட்டா குறைச்சிக்கிறீங்களா?
2: குறைச்சிட்டேன்.
0: ஓகே, சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து நாங்க கடைபிடிக்கிற பழக்கம் என்னன்னா, நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து சண்டே மட்டும்தான் நான்வெஜ் செய்வோம்.
0: மத்த நாள்
2: மத்த நாள் செய்யவே மாட்டோம். யார் வந்தாலும், என்ன கெஸ்ட் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி,
0: வெஜ் தான்டா.
2: சண்டே ஒரு நாள் மட்டும்தான்.
0: அதனால சசிகலா அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய எல்லா விருந்தினர்

0: நான் சொல்லிக் கொள்வது சண்டே போங்க, அப்பனா நான்வெஜ் கிடைக்கும்.
1: நீங்களும் வாங்க.
0: ஓகே, வந்துருவோம். சண்டேவா தான் வருவேன். சண்டே மட்டும்தான் நம்ம வீட்டுல நான்வெஜ். ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி,
1: நன்றிம்மா.
0: ஓகே நேர்களே, சூப்பரா வந்து நிறைய காலர்ஸ் கிட்ட அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: உங்களுடன் ரெயின்போ எஸ் ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்தாச்சு. தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்த கால் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிறது?
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சூப்பர்மா, சொல்லுங்க.
2: நான் என்ன பண்ணுவேன் மேடம், இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பாத்தீங்களா, அப்போ சாமி கும்பிடும் போது ஏதாவது ஒரு
1: வீட்டுல எப்படியும் ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கும்
2: அப்படின்னு. ஈஸியா இருந்ததுல நம்ம வீட்டுல செய்ய முடியும். அவங்க சொல்றதா கொஞ்சம் லேட்டா கஷ்டமா இருக்கும்ல, நம்ம சாமி கும்பிடணும்ல, அதனால இந்த மாதிரி பண்ணி சாமி கும்பிடுவோம்.
1: சரி, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு திங்கள் செவ்வாய்க்கிழமை.
2: இன்னைக்கு வந்து பருப்பு பாயாசம்.
1: பருப்பு பாயாசம் அதான் ஈஸியா?
2: ஆமா, சீக்கிரமா முடிஞ்சிடும், ஈஸியா இருக்கும்.
1: கேசரி இன்னும் ஈஸியா பண்ணிரலாமே. இனிப்பு இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குதுல கேக்குறதுக்கு மெனு மாதிரி. வணக்கம் ரயின் பேஃபம்.
3: ஹலோ. வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
1: ராணி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க.
3: எங்க வீட்டுல என்ன பழக்கம்னா, எங்க அவரோட தட்டுலதான் நாங்க சாப்பிடுவோம். எங்களுக்கு நீ ஒரு என் பையன் சொல்லுவாங்க, அவனோட தட்டுலதான் நாங்க சாப்பிட கொடுப்போம். அதே மாதிரி டம்ளரும் அவனோடது. அதே மாதிரி பெட்ஷீட்டு பில்லோ அதெல்லாம் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா கூட நாங்க அந்த இதை ஷேர் பண்ண மாட்டோம், தனியா தான் கொடுப்போம். தட்டும் அதே மாதிரி புதுசா தான் எடுப்போம். எங்க தட்டு அதாவது அவரோட தட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி, டம்ளரும் அதே மாதிரி. அது வந்து சப்ளை ஆகாது.
1: பழக்கம் சிலர் வீட்டுல உண்டு. என்னடா இன்னும் யாரும் சொல்லியே நினைச்சேன். சிலர்லாம் வந்துட்டு இது என் பிளேட்னா, என் பிளேட்ல என்னைய தவிர வேற யாரும் சாப்பிட கூடாதுடா அப்படின்னு வச்சிருப்பாங்க. சூப்பர்மா, சூப்பர். நன்றி.
3: தேங்க்யூ.
1: வணக்கம். என்னோட பகிர்ந்து கொள்ளணும் உங்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த வித்தியாசமான பழக்கம் என்ன அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 அல்லது 2959255 இந்த எனக்கு இணைப்பு எண்ணாக 044 சேர்த்துக்கோங்க. அடுத்த காலர் வணக்கம் ரெயின் பேஃபம்.
4: வணக்கம் மேடம், நான் தேவரோ ஜம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: நாங்க வந்து எந்த டைம் எவ்வளவு நேரம் நான் டூட்டி போயிட்டு வர வரைக்கும் இருப்பாங்க. நாங்க எல்லாம் ஒன்னா தான் சாப்பிடுவோம் மேடம். தனித்தனியா வந்து அது பசி எடுத்துட்டா கூட தனித்தனியா சாப்பிட மாட்டோம்.
1: சாப்பிட மாட்டீங்க அப்பா? சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.
4: எத்தனை மணியா இருந்தாலும் அது மாதிரி வெயிட் பண்ணுவாங்க, ஒன்னா தான் சாப்பிடுவோம்.
1: அப்பா கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: ஆமா, அது ஒரு பழக்கமாவே வச்சிருக்கோம்.
1: வீட்டுல எத்தனை பேர் சார்?
4: அவங்க நாங்க மூணு பேரு. இப்பதான் பொண்ணு தெரிஞ்சு வெளியூருக்கு போயிட்டாங்க.
1: ஓகே.
4: எத்தனை மணியா இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலும் அது என்னைய என்னைக்கு இருந்தாலும் நாங்க வந்து ஒன்னாவே சாப்பிட்டு பழகிட்டோம்.
1: சூப்பர் சார், கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: நன்றி
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிறது?
5: மேடம் திருப்பூர் இருந்து மேடம். திருப்பூர் வெள்ளகோயில் தாக்கலிங் மட்டும் மேடம். தமிழ் செல்வன்.
1: ஓகே சார், சொல்லுங்க.
5: சொல்லுங்க மேடம்.
1: சார் நீங்க தான் சொல்லணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வித்தியாசமான பழக்கம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுல மட்டும்தான் இந்த பழக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு உங்க வீட்டுல?
5: மேடம் எங்க வீட்டுல வித்தியாசமான பழக்கம் என்னன்னா, எப்பவுமே கோவப்படுவோம் வீட்டுல வந்து, எல்லாருமே கோவப்படுவோம். ஆனா வந்து கோவப்பட்டாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கோவப்படுவோம். மற்றபடி சண்டைக்குன்னு கோவப்பட மாட்டோம்.

0: ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு எங்கிட்ட. அது வந்து
1: கோபம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். ஆனா நாங்க எங்க வீட்டுல வந்து இப்படிதாங்க கோபத்தை வந்து டீல் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சந்தோஷம், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: உங்களோட வாய்ஸ்லயே தெரியுது உங்களுடைய உற்சாகம். சொல்லுங்க.
2: கொஸ்டின் ஒரு வாட்டி சொல்லுங்களேன்.
1: அதாவது ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயும் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு பழக்கம் வந்து எங்க வீட்டுல மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பழக்கம் எங்க வீட்டுல உண்டு அப்படின்னா அது என்ன? உங்க வீட்டுல என்ன?
2: மேம், எங்க வீட்டுல இன்று இளவும் கூட இந்த விசேஷ நாட்கள்ல குமட்டி எடுப்புன்னு சொல்லுவாங்க மேம். அதுல சமைத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுல சாப்பிடுற வழக்கம் எங்க வீட்டுல இருக்கு மேம்.
1: என்ன
2: சமைப்பாங்க? குமட்டி எடுப்பு. அது எங்க வீட்டுல பாரம்பரியமான முறையில சமைச்சு நாங்க பண்றோம் மேம்.
1: ஓகே, சூப்பர்.
2: அடுப்புலயே அப்புறம் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும் மேம். அந்த பார்ட்டிஷனுக்கு கீழே கேப் இருக்கும், மேல கேப் இருக்கும். அந்த பார்ட்டிஷனுக்கு கீழே நம்ம வச்சு அதை சமைச்சு அந்த சாப்பாடு பண்ற அழகு அப்படிங்கறது தனித்துவம் வாய்ந்தது மேம். அதே மாதிரி இந்த வெங்கல பானை அப்படிங்கறத நாங்க யூஸ் பண்ணி அந்த பாரம்பரியமான முறையில சமைக்கிறோம் மேம். அந்த குமிட்டி அடிப்போம், அந்த வெங்கல பானையும் அந்த விசேஷ நாட்கள்ல வச்சு சமைக்கிறது ரொம்ப யூனிக்கா எங்க வீட்டுல ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு மேம். அதுதான் யூனிக்கா பண்ற ஒரு விஷயம் மேம்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது பாரம்பரியமா வந்து நாங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எங்க வீட்டுல இந்த விஷயத்த அப்படிங்கறத வந்து சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.
2: இந்த குமிட்டி எடுப்புக்கு 78 ஆண்டுகள் பாட்டியோடைய பாட்டி கொடுத்தது.
1: அடடடா,
2: புதுசா இருக்கும். வெங்கல பானையோடைய ஏஜ் பாத்தீங்கன்னா 107. பழமையான பொருட்கள் கூட அவ்வளவு தூரம் அம்மா மெயின்டைன் பண்ணி அதுல பண்றது, அது வந்து கூடுதல் விஷயம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், சூப்பர் சார், நன்றி.
3: சந்தோஷம்.
1: சொல்லுங்க.
3: அதாவது எங்க வீட்டுல நடக்கிறது என்னன்னா கிடையாது, எங்க வீட்டுல டிவி கிடையாது, அதனால வானொலி தான் கேக்குற பழக்கம். அந்த மத்தியான நேரத்துல கொஞ்ச நேரம் என்ன செய்வேன், ஒரு திரைப்படங்களை பாப்பேன், பழைய திரைப்படங்களை பாப்பேன்.
1: எதுல பாப்பீங்க?
3: செல்லுல பாப்பேன்ப்பா. கொஞ்ச நேரம் தான் பாப்பேன், ஒரு அரை மணி நேரம் தான்
1: எடுத்துக்கிருவேன்.
3: அந்த படத்தை சித்தி படத்தை பார்த்தேன், குளம் குணமா குணமானு பார்த்தேன் இப்போ சமீபத்துல. அந்த நல்ல படமா இருந்துச்சா, அத பார்வையடு பண்ணி விடுறது என் மகளுக்கு. அங்க பார்வையடு பண்ணி விடுறது என் மக பேச்சு கீழக்கரைய பொண்ணு இருக்கா, அவங்க கோகாமத்துல இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கெல்லாம் அதுகளுக்கு சொல்லிருவேன், இந்த படத்தை பாருங்க அப்பா, அதுல எவ்வளவு கருத்து இருக்கு தெரியுமா, அது முக்கியமான.
1: நீங்க ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்து அதுக்கு ரிவ்யூ குடுக்கறது வீட்டுக்கு எல்லாருக்கும், இத பாருங்க இத பாக்காதீங்கன்னு. சூப்பர்.
3: நேத்து சித்தி பார்த்தேன், எங்க வீட்டுக்காரங்க முத பாத்துட்டு எனக்கு சொல்லுவாங்க, நான் பாத்துட்டு
1: வரிசையா
3: அவங்களுக்கு பார்வையடு பண்ணுவேன். அவங்க அந்த படங்களை தான்ப்பா பாப்பாங்க, நல்ல பழைய படங்களை
1: பாப்பா.
3: சூப்பர்மா படம். என் மகன் சின்னவா காலேஜ் போறா, அவங்க கூட புது படம் எல்லாம் போட மாட்டான். அந்த நான் சொன்ன படத்தை போட்டு பாப்பா, ஒரு அரை மணி நேரம் தேனா எடுத்துக்கிட்டு பாப்பா, ரெண்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பாத்துட்டு அம்மா அம்மா அருமையா இருக்குமா படம் அப்படின்னு. அந்த மாதிரி வித்தியாசமான குணத்தை நாங்க சிந்திப்போம். அதே மாதிரி எந்த நேரம் கைபேசி இல்லாம பால்கனியில எல்லாருமே சேர்ந்து டீ குடிக்கும் போது பேசிட்டு இருக்கு, பயந்து இருக்கோங்க அம்மா.
1: பாரம்பரிய
3: உணவுகளை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். கூட்டுக்கறி, களி, புட்டு, இடியாப்பம் எல்லாமே எங்க வீட்டுல ஆட்டுப்படி.
1: சரி, அப்ப வந்துட வேண்டியதான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள்
3: வாங்க, தேவை வாங்க, விதவிதமா சாப்பிட்டுட்டு போங்க. பாரம்பரிய கூட
1: கண்டிப்பா கண்டிப்பாமா. நன்றி
3: நன்றி நன்றி.
1: உண்மையிலே வித்தியாசமான பழக்கம்னு கேட்டா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப நிறைய நல்ல பழக்கங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சேர்ந்துதான் வந்து உணவு உண்ணுவோம்னு ஒருத்தங்க சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து தேநீர் அருந்துவோம், பால்கனியில உட்காந்து கைபேசி நேரத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கேட்கும்போது வா, இதெல்லாம் நம்ம கூட ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா வந்து நம்ம நிகழ்ச்சியில நிறைய காரியங்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின் பஃபம். வணக்கம் ரெயின் பஃபம். வணக்கம் வணக்கம்.

0: சார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், மேடம் அக்கர்ல இருந்து மணிமாலா மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எங்க வீட்ல வந்து தெரியல, நாங்க வந்து குடும்பமா உட்கார்ந்தோமே கொரியன் எபிசோட் பாப்போம் மேடம். நாங்க
0: புரியல,
1: கொரியன் எபிசோடு?
0: கொரியன் எபிசோட் வீட்ல சேர்ந்து உட்காந்து பாப்பீங்களா? வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து? வித்தியாசமான பழக்கம் என்ன?
2: எங்க வீட்டுல வித்தியாசமான பழக்கமா? பழக்கம் என்ன சொல்றது, விளையாடுவோம், கேரம் போர்டு விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம்,
0: சேர்ந்து உட்கார்ந்து.
2: ஆமா, சேர்ந்து விளையாடுவோம். இப்ப இப்ப எங்க சார் மேடம், இப்ப டிவில கேம் வந்துச்சு, அப்புறம் பம்பரம் விடுவோம், அப்புறம் வந்து இது ஊஞ்சல் ஆடுவோம்.
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா. பழமைய கடைபிடிக்கிறது டாபிக் இல்ல, உங்க வீட்டுல மட்டுமே இருக்கக்கூடிய வித்தியாசமான பழக்கம் அப்படின்னா என்ன பழக்கம்?
3: அதுதான் அந்த ஒரு இதுக்கு ஒத்து வருமா என்னன்னு தெரியல. எங்க அண்ணா இன்னும் 80 வயசு அவர் இருக்கிறாரு, நான் எனக்கு 70 வயசு ஆகுது, இன்னமும் வந்து அந்த பழமையான அந்த அப்பாவை பத்தி பேசுறது, நம்ம உறவுகளை பத்தி. இன்னைக்கு காத்தால கூட அவ எங்க அண்ணன் பொண்டாட்டி வந்து எனக்கு அக்கா பொண்ணுதான், அவ அது என்ன சொல்றா, நான் பேசினா 10 நிமிஷம் ஆகுது, வை போன் ஏதாவது ஆயிடும் அப்படின்பாங்க. யாராவது போன் பண்ணாலும் இல்லைன்னு சொல்லிடுன்னு வருவாராம். ஆனா நீ போன் பண்ணினா மட்டும் உனக்கிட்ட பேசுறாரு அவரு. அந்த பழமை நீங்க சொல்றப்பல பழைய இதை வந்து பேசும்பொழுது, ஆனா எங்க அந்த பசங்களும் அந்த பழமையான அந்த மரியாதை, நமஸ்காரம் பண்ணிக்கிறது, ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது விபூதி பூசிக்கிறது, அந்த பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணி.
0: உங்க வீட்டுல வந்து பழமைய மறக்காம இன்னமும் அதை வந்து கடைபிடிக்கிறீங்க?
3: கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி பெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல், அது மாதிரியான காலங்கள்லயும் சாமி கும்பிட்டு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி விபூதி பூசி ஆசீர்வாதம் வாங்கிப்போம்.
0: சூப்பர்மா, சூப்பர், நன்றிமா, நன்றி. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய வித்தியாசமான பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேக்குறதுக்கு. அடுத்ததா அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னால ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா திரைப்படத்துல இருந்தா வந்துகிட்டே இருக்கு. ஆஷிக் ஏஆர் அவர்களுடைய வரிகள்ல, ஜென் மார்டினோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

ஃப்ரெண்ட்ஸ்லி வெல்கம் பேக் டு உங்களுடன் ரெயின்போ. எஸ், சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வந்தோம். நேரம் இப்போ 11:50 ஆயாச்சு. ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், கட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கும் நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பழக்கம் என்ன

0: அப்படிங்கிறது தான் வந்து நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் என்னோட பகிர்ந்து கொள்ளணும் அந்த விஷயங்களை அப்படின்னா ஃபோன் எடுங்க, டெயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952025544. அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நல்லமா மேம், நல்லா பேசுகிறேன் மேம். மேடம்
0: சித்ராமா, எப்படி இருக்கீங்க?
1: சாப்பிடுவாங்களா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்காரரும் சின்னவரும் சாப்பிடுவாங்க. அப்புறம் புரோட்டாசி மாதம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் இந்த கிருத்திகை அமாவாசை அது நார்மல் தான், எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க.
0: ஓகே, சூப்பர்மா, சூப்பர், நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, கட் ஆயிடுச்சு. எஸ், அதாவது வந்து வித்தியாசமான பழக்கம்னாலே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றது ஒன்று இருக்குது, சிலர் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்கிறது ஒன்று இருக்கு போல. இந்த கிழமெல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டோன்னு. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
2: சகோதரிக்கு. மதியம் வணக்கம்.
0: மதிய வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: அடையாளம் எடுத்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. மேடம், தலைப்பு சூப்பரா இருக்குது, பாடலாம் நல்லா இருக்குது.
0: நன்றி
2: மேடம். நாங்க எப்பவுமே ஜாலியா இருக்கோம் மேடம். எங்க வீட்டுல பொண்ணு டைலரு, அந்த அம்மா ஜாக்கெட் வித விதமா ஜாக்கெட் தேய்ச்சி கொடுப்பாங்க. நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து கொக்கி கிக்கி தேய்ச்சி கொண்டு இருப்போம். என்ன பண்ணுவாங்க, எப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு கேப்பாங்க. ஏமா, பால் பாயசம் செய்து கொடுமா, நல்லா கும்பலா சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷம் காலையில மேடம், நல்ல ரெடியா இருக்கும். பாயசம் போட்டு சாப்பிடுவோம். அப்புறம் காமெடி, வடிவல் காமெடி பாப்போம். எல்லாம் கும்பலா பார்த்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்.
0: சூப்பர். மொத்தமா வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து வந்து நேரம் செலவிடுறது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழக்கம்.
2: ஆமா ஆமா மேடம், ஆமா மேடம், ஜாலியான டைப் மேடம். எல்லாம் ஜாலியா சேர்த்து சாப்பிடுவோம். ஆனா சாம்பார் சாதம், வண்டக்காய் பொரியல் சூப்பரா இருக்கும் மேடம். வண்டக்காய் பொரியல்லாம் சாப்பிடுறதுக்கு மூளை வண்டக்காய் சாப்பிடுவோம்.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார்.
2: ரொம்ப நன்றி மேடம். நன்றி,
0: நன்றி. நிறைய பேர் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வித்தியாசமான பழக்கங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்களும் என் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952025544. அடுத்த காலர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கலைஞநாதன்.
0: சொல்லுங்க சார்.
3: எங்க வீட்டோட வித்தியாசமான பழக்கம், யார் இருந்தாலும் இல்லனாலும் எங்க வீட்டுல மேடம் ஒரு கேட் பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கு. எந்த நேரமும்
0: ஓபன்ல இருக்குமா?
3: ஆமா, அதே யாரு வேணாலும் வர்றாங்க. உள்ள வந்து டக்குன்னு உட்காந்துட்டு உள்ள வர்றதே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தெரியும் வந்து உட்காந்துட்டு குழந்தை எங்க இருந்தாங்க. என்ன காரணம் இல்ல, எந்த நேரமும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா லாக் பண்ணி சாத்தி வச்சிருப்பாங்க.
0: ஆமா,
3: நம்ம வீட்டுல மட்டும் அப்படியே டோர் அப்படியே எந்த நேரம் ஓபன்ல இருக்கும். அப்படியே திறந்து வந்த உடனே கூப்பிடுவாங்க, நாங்க டக்குனு வெளியே வந்துடுவோம்.
0: சூப்பர் சார், சூப்பர்.
3: வந்தவங்களுக்கு அன்பா முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நாகந்திக்கக்கூடிய தண்ணி தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம்.
0: சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கு.
3: நன்றி,
0: நன்றி சார். நிகழ்ச்சியுடைய நினைவு காலர் பேசினாங்க. அவங்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு வாசல் எப்போதுமே திறந்த வண்ணமாகவே இருக்கும். வர்றவங்களுக்கு வந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வந்து தண்ணீர் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான தனித்துவமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம கூட வந்து ஷேர் பண்ணாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பரவாயில்லையே. ஸோ ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு இன்னைக்கு காலர்ஸ் பேசினதுலேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அதுதான் சொல்லுவேன். நாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மட்டும்தான் வந்து சாப்பிடுவோம். எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் அடுத்தவங்க வர்றதுக்கு. எல்லாரும் சேர்ந்து மட்டும்தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு மாசத்தோடைய சம்பளத்தை வந்து நாங்க யூஸ் பண்ணவே மாட்டோம். அதை வந்து பஃபராவே வந்து கடைசி வரைக்கும் வச்சிருப்போம். அதுக்கு அடுத்த மாசம் வந்து வரக்கூடிய சம்பளத்தை தான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது அது ரொம்ப நல்ல ஐடியா. நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்றேன். சோ நேருக்குள்ளே மீண்டும்

உங்கள் அறியும் வந்துட்டு நான் 1 மணிக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் ஜே ஜோனால். மீண்டுமா மற்றொரு நிகழ்ச்சியில, எஸ் திரை காணும் நிகழ்ச்சியில தான் சந்திக்க போறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் மக்களே. 101.4 உங்களுக்காகவே நிறைவு பாடல். என்ன பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் நானா திரைப்படத்துல இருந்து மையல் அப்படிங்கிற பாடல், மதன் கார்க்கியோட வரிகள். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலைப் போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த சிற்றுரை. இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று காலநிலை மாற்றம். அதிகரித்து வரும் வெப்பநிலை, ஒழுங்கற்ற மழை பொழிவு, வறட்சி, வெள்ளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஆகியவை மனித குலத்தின் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளன. இந்த சூழலில் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தி ஆதாரங்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகி உள்ளது. அந்த வகையில் இந்தியா முன்னெடுத்து வரும் மிக முக்கியமான முயற்சிகளில் ஒன்றுதான் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். ஹைட்ரஜன் என்பது இயற்கையில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு தனிமம். ஆனால் அதை எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு தேவையான முறையில் உற்பத்தி செய்வது முக்கியம். சூரிய சக்தி மற்றும் காற்றலை சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுப்பதே பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி எனப்படுகிறது. இதன் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்த எரிபொருள். நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட மாசுபடுத்தும் வாயுக்கள் உருவாகின்றன. ஆனால் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு கார்பன் வெளியீட்டை குறைக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் நாட்டை தூய்மையான எரிசக்தி துறையில் முன்னணி நாடாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. தொழிற்சாலைகள், போக்குவரத்து, உர உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இந்த திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும், புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும், திறமையான மனித வளத்திற்கான தேவை அதிகரிக்கும், அதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும். மேலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்து இந்தியாவின் எரிசக்தி தன்னிறைவை அதிகரிக்கவும் இந்த திட்டம் உதவும். சூரிய ஒளி மற்றும் காற்றலை வளம் நிறைந்த இந்தியாவுக்கு பசுமை ஹைட்ரஜன் துறையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த முயற்சிகள் எதிர்கால தலைமுறைக்கு தூய்மையான காற்றையும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலையும் நிலையான வளர்ச்சியையும் வழங்கும். தூய்மையான எரிசக்தி, பசுமையான எதிர்காலம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த முக்கியமான முயற்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளிப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: 12:06 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில மூணு முக்கியமான விஷயங்களை நம்மளால திரும்ப பெறவே முடியாதாங்க. இந்த நகை பணம் காசு இதெல்லாம் கிடையாது. அதாவது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இது சரியா இது தவறா அப்படின்றத நம்ம சந்தோஷமா இருக்கிறது கூட பேசிடலாம். ஆனா கோபத்துல இருக்கும் பொழுது அந்த வார்த்தை சரியா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பேசுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இன்னொருத்தவங்களுடைய மனசுல அப்படியே போய் லாக்கர் மாதிரி ஆழமா பதிஞ்சிடும்ல. அதனால யோசிச்சு பேசுறது ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு மூமெண்ட், ஒரு அழகான ஒரு மூமெண்ட் நடக்குது நம்ம வீட்டில், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் இல்லை கல்யாண நாள், ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. திரும்ப நம்மளால் அதை பெறவே முடியாது. இன்னைக்கு இப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லும் போது கூட, அட அப்படியா அப்படின்னா நமக்கு தோணும். ஆனால் நம்ம அந்த மூமெண்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது என்ன, காலம், டைம். எஸ், காலம் பொன் போன்றது அப்படின்றத சும்மாவா சொன்னாங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடிக்கிட்டே அப்படியே கடந்து போவோம். இதோ செப்டம்பர் மாதம் வந்தாச்சு, 1st இருக்கிறோம். 8 கழிந்துடுச்சு, இங்க தானே இருந்தது, எங்க போச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் தேடுற அளவுக்கு அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு. அதனால அடுத்து இருக்கக்கூடிய இந்த 4 சந்தோஷமா நிதானமா பயனுள்ளதா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு ஹாப்பியா அப்படி கடந்து போலாம். என்ன, ஓகேவா? நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோங்க, ஏதோ ஒரு பழக்கம் நம்ம கூடவே இருந்திருக்கும். ஆனால் அது வேற ஒருத்தவங்களுக்காக நம்ம வந்து விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்கு இடது கை பழக்கம் இருக்கும், ஆனால் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அந்த இடது கை பழக்கத்தையே அவங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டே இருக்கணும். சில பேருக்கு இந்த பொருள் சாப்பிட்றது, அதாவது இந்த விஷயம் செய்கிறது எனக்கு ரொம்ப முக்கியங்க, பிடிக்குங்க, ஆனால் அவங்களுக்காக நான் அதை விட்டுட்டேன், அவங்களுக்கு அது பிடிக்கலை, அவங்களுக்கு அது ஒத்துக்கலை, அதனால நான் அதை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில உணவு பழக்கங்கள் இருக்கலாம், இல்லை ஷாப்பிங் போகிறது இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துருப்பீங்க. அது என்ன, அதை தான் இன்றைக்கி என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. 2986-00038 அல்லது 2952-5054 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பேசலாம். முன்னாடி 044 இந்த இணைப்பு போட்டுட்டு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கலா. சொல்லுங்க, இந்த பழக்கத்தை யாருக்காக விட்டு கொடுத்தீங்க? அக்காக்காக. என்ன பழக்கம் அது?
1: ஒரு பொருள் வாங்கிடுவாங்க, ஏமா கொடுத்துருந்தேன், அக்கா எடுத்துனேன் அப்படின்ட்டு என் அக்கா கொடுத்துருந்தேன். எதுவும் செய்தி பண்ண கூட ஃபர்ஸ்ட் என் கொடுப்பாங்க,
0: நான் அக்கா கொடுத்துருவேன்.
1: அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை இப்படி கூட அவளுக்கு ஷேர். நான் ஒரு இது வாங்கினேன் மேடம், அந்த ப்ரைஸ் வாங்கினேன், அந்த கப்பு அவளுக்கு ஷேர்
0: பண்ணிக்கிட்டேன்.
1: அவள் ஸ்கூல்ல 12th படிக்கும்போது இந்த
0: அந்த கப்பையே விட்டு கொடுத்துட்டீங்க?
1: ஆமா மேடம், அவ நான் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் வந்தேன், நம்ம சின்னன்ட்டு அவளுக்கு கொடுத்தேன்.
0: நன்றி கலா, நன்றி. நல்ல பழக்கம் தான் இது கண்டிப்பா. ஆனா ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல, என்னடா இது

0: நமக்கு பிடிச்சதை விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் எங்கேயும் இல்ல. நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலினி தேவி.
1: என்னுடைய கணவர் நான்வெஜ்ஜே தொட மாட்டாங்க.
0: அச்சோ, சின்ன வயசுல ஆனா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க?
1: இல்ல, ஊர்ல இருக்கும்போது கொஞ்ச நாள் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடாம இருந்தேன். இங்க வந்து அவங்களுக்கு அது பிடிக்காது, அது செய்யவும் மாட்டா, நான் சாப்பிடவும் மாட்டேன்.
0: சாப்பிடும் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க?
1: அவர் கூட நான் வாங்கி தரேன், சாப்பிட மாட்டேன். அவர் வாங்கி தரேன், வீட்டுல எங்க வரைக்கும் சமைச்சது கிடையாது.
0: அதுவே பெரிய
1: மனசுதான்.
0: பரவாயில்ல, நீங்க அவருக்காக அதை செய்யறீங்க, பெரிய விஷயம் தான். அது
1: கல்யாணத்துக்கு போனா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க நான்வெஜ் போட்டாங்கன்னா சாப்பிடாமலே வந்திருக்கோம்.
0: வந்திருக்கீங்க,
1: நீ போய்
0: சாப்பிடுமாங்க. எப்படி முடியும்? முடியாதுல்ல நம்மளால.
1: அது எப்படி முடியாது? பிடிக்காது இருந்தா கூட எனக்கு விட்டுட்டு போவேன் சார். எங்க சொந்தக்காரங்க விட்டு போனா கூட முதல்ல சாம்பாரா என்னன்னு பாருந்தான் சொல்லுவாங்க. எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும்
0: உங்க நல்ல உள்ளத்தை நான் பாராட்டுறேன். நிச்சயமா அன்புக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு நீங்க இப்படி ஒரு விஷயம் செய்யறது பெருசுதான். நன்றி. நன்றிமா. ஓகே, இந்த மாதிரி தாங்க நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும். நம்ம லைஃப் லாங் அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆனா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம அதை வந்து விட்டு கொடுத்துருப்போம். சில நேரங்கள்ல சூழ்நிலைக்காக கூட நம்ம அதை விட்டு கொடுத்துருக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு பர்ஃப்யூம் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா குழந்தைங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கோ அது ஒத்துக்காது அப்படின்னும் பொழுது அந்த பர்ஃப்யூம் அடிக்கிறதே சில பேர் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த பழக்கத்தை யாருக்காக விட்டு கொடுத்தீங்க? கால் பண்ணுங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் உங்களுக்காக 16 வயது நிலை, ரொம்ப அழகான ஒரு பாடலுங்க. எஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான். இளையராஜாவுடைய இசையில கண்ணதாசன் வரிகள்ல மலேசியா வாசுதேவன், பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு

0: நேரம் 12:18 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நம்ம நமக்கு பிடிச்ச பழக்க வழக்கத்தை நமக்கு பிடிச்சவங்களுக்காக சில நேரம் நம்ம இட்டு கொடுத்துருப்போம். அது எதுவா வேணா இருக்கலாங்க. சில பேருக்குலாம் வந்து ஷாப்பிங் போறது அவ்வளோ பிடிக்கும், ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு அது என்ன சும்மா ஷாப்பிங், வீட்லயே நம்ம ஆர்டர் பண்ணலாம், ஆன்லைன்ல போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம் வந்ததுக்கு அப்புறமா ஷாப்பிங் அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயத்தையே அவங்க மறந்துருப்பாங்க. ஏன்னா வெளியில போகணும், மக்களை சந்திக்கணும். சில பேருக்கு பீச்சுக்கு போறதுக்கு அவ்வளோ பிடிக்கும், மாசத்துல ஒரு தடவை யாதுங்க அந்த பீச்சை காத்து சுவாசிக்கலன்னா எனக்கு பொழுதே போகாது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த பழக்கத்தை யாருக்காக விட்டு கொடுத்தீங்க பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், கால் பண்ணதுக்கு நன்றி, ஆனா இது பெண்களுக்கான நிகழ்ச்சி, மன்னிக்கவும். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்ற மாதிரி காலத்துல சில விஷயங்கள் நம்ம கூட செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். திடீர்னு அந்த பழக்கம் நிறுத்தும் போது நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு கோபம் வரும் நம்மளை சுத்தி இருக்கவங்க மேல. என்னது இது, எனக்கு பிடிச்ச பழக்கம் இது, என்னால எப்படி இதை நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். சில பேர் வந்து அடிக்கடி தலைவாரிட்டே இருப்பாங்க, ஆனா வீட்டுல இருக்கவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா சும்மா எதுக்கு தலைவாரு, பார் வீடு ஃபுல்லா முடி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சில விஷயங்கள் கேட்டுக்கலாம். பட் அதை தாண்டி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கம்பல்லாம் டிசைன் டிசைனா போடுறது, பொட்டு டிசைன் டிசைனா வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஆசையா பண்ணுவோங்க. ஆனா அந்த ஆசையா பண்றதே இதெல்லாம் எதுக்குமா பண்ற, டைம் வேஸ்ட்டுமா அப்படின்னு நமக்கு பிடிச்சவங்க சொல்லும் பொழுது கரெக்டு தான் போல அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் விட்டு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பழக்கங்கள் தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல,

0: பேச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: யார் லைன்ல இருக்காங்க அப்படிங்கறத பாத்துலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, தொடர்ந்து பேசணும் அப்படின்னா 2986003 8 அல்லது 2952205554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ண உடனே என்ன திவ்யா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா தாராளமா எடுத்துருவேன் நானு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து எடுத்த கோவம் வரும், இப்போ அந்த கோவப்படுறது இல்ல. அதே மாதிரி இத பிள்ளைங்க ஏதாவது அதுக்குள்ள குறை சொல்ல தோணும் சில நேரங்கள்ல. இந்த இத கலாச்சாரம் பாரம்பரியத்தை கொஞ்சம் விட்டு விலகுனா திட்டுவேன், பேசுறது விடக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் யாரையுமே பேசுறதும் கிடையாது, கோவப்படுறதும் கிடையாது, யாரையும் எதுவும் சொல்றதும் கிடையாது. ஏன்னா அது அவங்க சுதந்திரம் இல்லையா? அத பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதாவது ரொம்ப சுதந்திரத்தை ரொம்ப கட்டுப்பாடுக்கு மேல போக மாட்டாங்க யாருமே. ஆனா போட்டு சின்னதா போட்டு வைப்பாங்க, பெரிய போட்டு வச்சா என்ன, அதை விட்டுட்டேன் இப்போ. ஏன்னா அது அவங்களோட சுதந்திரம் அப்படின்னு. அதே மாதிரி துணிமணிகளுமே காட்டன் துணிமணி போட சொல்லுவேன். அவங்க சில நேரங்கள் அந்த கொஞ்சம் சிசிலுக்கு துணிகள் எல்லாம் எடுப்பாங்க, அது வேணாம்மா உடம்பு கொத்து வராதுன்னு சொல்லுவேன். அதையும் இப்பிட்ட விட்டாச்சு. சரி, அவங்களுக்கு பிடித்த மாதிரி அவங்க செய்யறது. அப்புறம் கோவப்படுறதே நான் சுத்தமா
2: விட்டுட்டேன். மூக்குக்கு மேல கோவம் வரும் அப்படின்னு அந்த மாதிரியா?
3: அது இப்ப குறைஞ்சிருச்சு, ஏன்னா அனுபவங்கள் தானே எல்லாம் கத்து கொடுக்குது.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
3: நாள் ஆக ஆக ஆக எதை எதை விடணுமோ அதை விட்டுட்டோம்னாக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்க முன்னாடி அந்த செல்லை எல்லாம் பாக்குறதெல்லாம் பாக்க மாட்டேன், அதனால பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் பேத்தி என் கிட்டத்துல வந்து உட்காந்து அதை பாக்க ஆரம்பிச்சா, நான் பாக்குறது இந்த இதுதான், நல்ல ஒரு இந்த ஸ்பீச் தான் கேப்பேன். பர்வீன் சுல்தான் அம்மா, அப்புறம் இந்த இன்னொருத்த பாரதி அம்மா, இவங்க
2: ஸ்பீச்
3: கேப்பேன். ஆனாலுமே அதுல அடிமையாயிட்டா குழந்தைகளோட அந்த திறமைகள்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு அதையும் அதை தூக்கி எங்கிட்டு உரம் கட்டிட்டு நான் புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன்.
2: அதாவது
3: ஆமா, புத்தகங்களை எப்பவுமே படிப்பேன், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம புத்தகங்களை எடுத்து வாசிக்கணும். இப்ப வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுகளும் ஏதாவது ஒரு புத்தகத்தை தேடி ஓடுதுக எடுத்து வாசிக்கிறதுக்க வீட்டுல ஒரு நூலகமே வச்சிருக்கேன். அதனால இப்போ என்னோட இதை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அது அதுகளுக்கு
2: அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு, அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்குல்ல?
3: அதுவே ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. கோவப்படாம இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம், உடம்பெல்லாம் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு மாறுது. நானே மறுசுழற்சி பண்ணிக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. புத்தகங்களை படிக்கும் போது எத்தனை கற்பனை உலகத்துக்கு நம்ம போறோம்,
2: கண்டிப்பா
3: படிக்க படிக்க நிறைய எழுதவும் தோணுது. நிறைய கட்டுரை எல்லாம் எழுதுறேன், நிறைய பாடல்கள் எழுதுறேன். இதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்களை, நேர்மறையான சிந்தனைகளை எந்த நேரம் ஓடிக்கிட்டு இருக்கனால உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு, மனசும் நல்லா இருக்கு. பேசியும் அதை பின்பற்றிட்டு அவ ஏதாவது ஒரு பாட்டை புதுசு புதுசா ரெண்டு வார்த்தையை சொல்லுவா, அதை கேட்கும் போது சரி பரவாயில்ல, நம்ம செய்யற செயல்களை நன்மையான செயல்களை செய்யும் போது குழந்தைகளும் அதை
2: பின்பற்றுமா,
3: வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு.
2: ரொம்ப ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம், ஆனா மத்தவங்களுக்கு அதை பயனுள்ளதா மாத்தணும் அப்படின்னா சில பல விஷயங்கள்லாம் மாத்தி ரொம்ப அழகா அதை வந்து கொண்டு வந்து உண்மையாவே பேசுறது கேட்கும் பொழுது ஹாப்பியா இருக்கு. அண்ட் மத்தவங்களுக்கு நல்லதுன்னும் பொழுது நமக்கு பிடிச்ச விஷயத்த மாத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், அவங்களுக்காக மாத்திக்கிட்ட ஒரு சின்ன வருத்தம், லைட்டா ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா எதை சொல்வீங்க? அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்க இருந்து? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம்,
2: சொல்லுங்க.
4: அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்துதான் இருக்கோம். அதாவது ஒன்ஸ் அப்பறம், அதாவது திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின், திருமணத்துக்கு முன் நம்ம வீட்டு வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோன்னு அது நமக்குதான் தெரியும். உணவுல இருந்து எல்லாத்தையுமே வந்து திருமணம் ஆன பின் அது வந்து அந்த கணவன் வீட்டுக்காக நம்ம வந்து நமக்காகவும் சேர்த்துதான் விட்டு கொடுத்து, விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை, கெட்டு போவார் விட்டு கொடு விட்டு போவதில்லை. அதனால நமக்காக அந்த

0: நிறைய விஷயங்கள்
1: நிறைய இருக்கு,
0: நம்ம அது சொல்லில் அடங்காது,
1: நிறைய
0: இருக்கு.
1: கண்டிப்பா
0: நம்ம சாப்பிட உண்ணு உணவுல இருந்து உடுத்து உடை எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம விட்டு கொடுத்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ திருமணத்துக்கு முன் நம்ம அம்மா அப்பாவில திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு முன் வந்து நம்ம வந்து சுதந்திர பறவையா இருந்தோம். அந்த சுதந்திரம் எல்லாமே திருமணம் முடிஞ்சாச்சுன்னா அது வந்து எப்படியும் போயிடும். அதனால அதாவது நம்ம விட்டு கொடுத்துதான் நம்ம இருக்கோம். அது கொஞ்ச நாள் போனா தன்னால அந்த நம்ம எண்ணங்கள்லாம் ஈடேறும், அது பழைய வாழ்க்கையில நமக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். குழந்தைகளுக்காக இவ்வளவு சமைக்கும் போது நமக்காக என்னைக்குமே நம்ம சமைக்க மாட்டோம்.
1: சரி சரி,
0: நமக்காக என்னைக்குமே சமைக்க மாட்டோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி உணவுல இருந்து ஆரம்பிச்சு உடை வரைக்கும் நிறைய பழக்கங்களை மாத்தியாச்சு.
0: எல்லாமே பெண்கள் வந்து எல்லாமே வந்து விட்டு கொடுத்துதான் கணவன் வீட்டுக்கு வராங்க. இப்ப உள்ள குழந்தைகள் தான் அதை கொஞ்சம் நாகரிகமா என்பது பின்பற்றணும். இந்த குழந்தைகள் அது வந்து சரியா பின்பற்ற மாட்டேங்குது. எங்க அம்மா வீட்டுல அப்படிதான் வாழ்ந்தோம், அதே மாதிரிதான் இப்பவும் வாழ்வோம் அப்படின்னு ஒரு அந்த மனசுல வந்து அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கு. அதாவது இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதுதான் இருக்கு. அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு இல்லையா போன சம்பாத்தியம் பண்ணதாங்க. எங்களுடைய காலத்துல அப்படி இல்ல.
1: ஆனா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்லம்மா, இப்போ இப்ப இருக்க பசங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் நம்ம இதை விட்டு கொடுத்தனால ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஆனா அவங்க அதை விட்டு கொடுக்கறதுனால சந்தோஷமா இருக்காங்க.
0: இப்போ அது அவங்க சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும்ல, அவங்களுக்கு அப்பதான் அது சந்தோஷம் கிடைக்கும். விட்டு கொடுக்காம அவங்க வாழும்போது அவங்களுக்கு அந்த ஜஸ்ட் அந்த டைம் சந்தோஷம்.
1: அதுதானே வாழ்க்கை, அதுதானே வாழ்க்கை.
0: அப்படி விட்டு அப்படியே நம்ம அப்படிலாம் இருந்துச்சு நமக்கு வந்து உறவுகள் இருக்காது.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: கணவன் வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னா அப்ப அங்க சொன்னபடிதான் நம்ம எப்படியுமே அதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இதுபடிதான் நம்ம நடக்கணும். அங்க உப்பு காரம் புளி முதல்ல எப்படி இருக்கணும் முதல்ல அதை பாக்கணும். மெயினா நம்ம நல்லா காரசாரமா சாப்பிட்டுமோ அங்க வந்து அது எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா இவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி அதுபடியே நம்ம அனுசரிச்சு போகுது. பெண்களை பத்தி
1: அனுசரிக்கிறது வேற விட்டு கொடுக்கறது வேறன்னு ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இப்போ அனுசரிக்கிறதுனா சில பழக்க வழக்கங்கள்லாம் இல்லை. இப்போ எனக்கு தனித்துவமான ஒரு பழக்கம் இருக்கு, எனக்கு இந்த பொருள் சாப்பிடணும்னு தோணும் பொழுது அதை நம்ம அந்த நேரத்துல விட்டு கொடுக்கறது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும்ல.
0: நினைக்கிறேன்
1: அவ்வளவுதான். சூப்பர்மா, நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா சொல்லுங்கம்மா.
2: எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். விட்டு கொடுக்கலாக்கா, நம்ம வந்து எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கணும் மேடம். எல்லாத்தையும்
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீங்க எந்த பழக்கத்தை விட்டு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க.
2: நான் வந்து எனக்கு என்ன இருக்கோ அதான் மேடம். நான் வந்து யாருக்காகவும் எதையும் வந்து விட்டு கொடுக்க
1: மாட்டேன்
2: கோபம். அது வந்து இப்பயும் எங்க வீட்டுல ஆயிட்டு கோபப்பட்டுதான் இருக்கேன். நானும் அது மாதிரி இருக்கும் நினைப்பேன், ஆனா அப்படி இல்ல. அதே மாதிரி வந்து இப்ப வந்து ரெண்டு பேருக்கு பேசினாங்க பாத்தீங்களா, ரொம்ப நாள் பேசக்கூடாது
1: விட்டுட்டீங்க. நல்லதுதான், நல்ல பழக்கம் தான் கண்டிப்பா. நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சசிகலா பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க சசிகலா. எந்த பழக்கத்தை லைட் அந்த ரேடியோ ஒலி மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியுமா?
3: அதே ஒரே ஒரு நிமிஷம். சார்ஜர் போட்டுருக்கேன்.
1: ஓகே, சார்ஜர் போட்டுட்டு பேசப்படாது.
3: ஆஹா, செல்ல இல்லமா, இது
1: ஒரு ரேடியோல. ஓகே ஓகே டன். சரி சொல்லுங்க. ஒரு வருத்தம் இருக்குங்க. ஆனா அதனால இன்னொருத்தவங்களுக்கு நன்மை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை செய்யலாம். ஆனா ஒரு வருத்தம் இருக்கும் அல்லவா? தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அலைப்பாயுதே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ ரஹ்மானுடைய சைலா வைரமுத்து வரிகள்ல சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
1: ராஜலட்சுமிமா சொல்லுங்க.
0: விட்டு கொடுக்கறத பத்தி தானே பேசுறீங்க?
1: அதேதான். எந்த பழக்கத்தை விட்டு கொடுத்தீங்க? ஒரு குறிப்பிட்ட பழக்கம் இருக்கல, அது மட்டும்தான்.
0: ஒன்னே ஒண்ணு, விட்டு கொடுத்தா கெட்டு போவது இல்லைன்னு ஒண்ணு, வெட்டுவதால ஒண்ணு சந்தோஷம் கிடைக்காது, ஒட்டி கொள்றதுலதான் ஒரு சந்தோஷமே கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி ரொம்ப, நான் எங்க வீட்டுக்கு கடைசி பொண்ணு, ஓவர் செல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அட்டம் புடிவானோ உட்கார்ந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். அது எப்படி 15-16 வயசுல அரைச்சோம்.
1: ராணி தான் வீட்டுடைய ராணினா அது நீங்க தான்.
0: இதுல வந்து எனக்கு சப்போர்ட் எங்க அம்மா மட்டும்தான் மிரட்டுவாங்க. பாட்டி, பாட்டி, அக்கா, அப்பா, அண்ணன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட். அந்த அந்த சலுகையில வந்து அவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அந்த வயசுலவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எங்க திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு.
1: அடடா,
0: அது எல்லாருமே அதான் சொன்னாங்க, நீ இப்படி ஒரு கோபம் இது பண்ணுவிய, நீ எப்படி அது பெரிய குடும்பம், 10 பேரு, அதுல நான் தான் என்னமோ சொல்லணும், ஆனா நான் தான் ஹெட்டு.
1: பாத்தீங்களா, இங்கேயும் ராணிதான், அப்ப அங்கேயும் ராணிதான்.
0: வந்து பார்த்ததுமே உள்ளார ஒரு கிளி வந்துட்டு, இது என்னடா இது. ஆனா ஒன்னே ஒன்னு, எங்க பாட்டி சொன்னாங்க, போன எது நீ பேசக்கூடாது, சொல்றத கேட்டு ஒழுங்கு மரியாதை இருந்துட்டு வரணும், கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இங்க ஒடியாந்துட கூடாது. என்ன சாப்பாட்டுக்கு கூட நான் சாப்பிடுறதே 3 இட்லி சாப்பிடுவேன் மேடம். அதுக்கே பஞ்சம்னா, ஒருத்த வருமானத்தில் 7-8 பசங்க, எங்க மாமியார் மாமனார் குடும்பம் பண்ணணும்னா அது கஷ்டம் தானே. அவங்க வேணும்னு வஞ்சனை பண்ணல. எல்லாருக்கும் எல்லாருக்கும் 3 இட்லி 4 இட்லி, சின்ன பசங்கன்னா 2 இட்லி, இப்படிதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி
1: அதனால விட்டு கொடுக்கறதே ஒரு பழக்கமா அப்படியே இயல்பா அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிட்டீங்க.
0: ஆமா, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா, இங்க வேற வழி இல்ல, நம்ம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னுட்டு அந்த பழக்கத்தை அப்படியே கடைபிடிச்சு நல்ல ஒரு குடும்பம். நீங்க சொல்றப்பல குடும்பத்துக்கே இவங்கதான். என் பேரு ராஜலட்சுமி, ஆனா ராஜமா அத மாதிரி கிடையாது.
1: மாதாவா இருந்திருக்கீங்க அப்ப.
0: ஆமா, நம்ம
1: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர்.
0: உறவு முறையிலையும் சரி, அந்த தெருவுல, அந்த சைதாப்பேட்டையதான் அந்த ஏழுமலை தெருவுல, இன்னைக்கு போய் கேட்டீங்க 50 வருஷம் அது, இன்னைக்கு போய் கேட்டா கூட ராஜ மாதிரி யாரும் கிடையாது.
1: அது ஒரு பெருமை தானே, கண்டிப்பா.
0: ஆமா, அந்த விட்டு கொடுத்தாலும் அந்த பெருமை எனக்கு ரொம்ப நினைச்சிருக்கு, சந்தோஷம்.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா, நிச்சயமா இது தொடரட்டும். என்னுடைய சார்ப வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், நன்றி.
0: இப்ப விட்டு கொடுக்கறதால எங்க புள்ள மருமக எங்க குடும்பமும்
1: சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளவுதான். சரிம்மா, சரி, நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவிமா சொல்லுங்க, எந்த பழக்கத்தை, எந்த பழக்கத்தை விட்டு கொடுத்துட்டீங்க?
2: காலம்பரை தூங்குறதுதான்.
1: ஆஹ், தூங்குவீங்க?
2: 7 மணிக்கு குறைஞ்சி ஸ்கூல் போறப்பயும் சரி, காலேஜ் 7 மணிக்கு குறைஞ்சி எழுந்திருச்சதே கிடையாது. ஆனா இங்க வந்து 5:30 எழுந்திருக்கணும். சூழ்நிலையும் காரணம், நம்ம குடும்பத்துக்காக அதை விட்டு கொடுத்தாச்சு.
1: சூப்பர், சரியான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. ஆனா 7 மணிக்கு கூட ரொம்ப சீக்கிரம் தானே? முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஓகே, அடுத்தடுத்து நேயர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது கேக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: சித்ரா மேம், மேடவாகத்துல. நலமா மேம்?
1: நலமா இருக்கேன் சித்ரா மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சி.
1: சரி சொல்லுங்க, எந்த பழக்கத்தை விட்டு கொடுத்தீங்க?
4: எனக்கு வந்து சூழ்நிலைங்களா, அதான் மேம், எனக்கு வந்து சுகர் இருக்கு, காஃபினா ரொம்ப பிடிக்கும்.
1: வாங்க வாங்க, வழிக்கு வாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிப்பீங்க?

0: 12:36 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்? கண்டிப்பா இது ஒரு விவாதம் கிடையாது, நார்மலா மனசுக்குள்ள இருக்கிறது அப்படியே எடுத்து என்கிட்ட சொல்ல போறீங்க, அது எல்லாரும் கேட்க போறாங்க, அவ்வளவுதான். என்னன்னா, நமக்கு பிடிச்ச எந்த பழக்க வழக்கத்தை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இல்ல சூழ்நிலைக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.

0: கண்டிப்பா இந்த பழக்கத்தை நீங்க விடணும் இல்லையா?
1: ஆமா. அப்புறம் வந்து இந்த பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு
2: எல்லா விளையாட்டும் விளையாடி இருக்கோம், விளையாடாத ஆட்டமே கிடையாது, அத்தனை ஆட்டமும். அப்புறமா பார்த்தா டபால் கல்யாணம் ஆயிடுச்சு.
0: டபால் கல்யாணம் ஆயிடுச்சு.
2: திடீர்னு தாய் மாமா இருந்திருக்காரு போல்றது, டக்குன்னு முடிச்சுட்டாங்க.
0: இவ்வளவு நேரம் இவர் எங்க இருந்தாரு அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல?
2: ஆமா, இப்ப மாதிரி எல்லாம் தெரியாதுமா, நிச்சயதார்த்தம் ஒரு பண்றாங்க. இப்ப எல்லாம் ஒரு வயசு குழந்தை கூட அவ்வளவு பெருசா கிராண்டா செய்யறாங்க இப்ப எல்லாம். அப்பனா தட தடன் கல்யாணமா முடிஞ்சு போச்சு, நிச்சயத்துக்கு வீட்லயே ஒப்பு தம்பள மாதிரி பண்ணி டக்குனு முடிச்சுட்டாங்க சில மாசங்கள்லயே. ஆனா நம்ம மேல படிக்கிறாங்களே, அந்த படிப்பு தான் விட்டு கொடுத்துட்டேன்
0: மேடம். விட்டு
2: படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். என்னடா நம்ம டிகிரி படிக்க முடியாது போயிடுச்சு அப்படின்னு ஒரு
0: வருத்தம் இருக்கு. புரியுது.
2: என்ன அவ்வளவு படிச்சுட்டு எழுதிட்டு அவ்வளவு டிஸ்டிங்ஷன் வாங்கி மெரிட் ஸ்டூடெண்ட் இல்லப்பா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருந்தோம் அப்ப 74ல.
0: சூப்பர் சூப்பர்.
2: உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க ரொம்ப. அப்புறம் 4 டிகிரி படிச்சிட்டோம்.
0: அடடா, இதுதான நீங்க சொல்லணும், அதுதான் கேட்க வந்தேன். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சதானே? முன்னுதாரணம்னே சொல்லலாம். படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்றது ரொம்ப அழகா நிரூபிச்சிருக்கீங்க. நன்றிமா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: பிரமிளா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க பிரமிளா.
3: இப்ப மாலினி மேடம் என்ன சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்காக விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா நான் பிஃபோர் மேரேஜ் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். எங்க அம்மா எவ்வளவோ கம்பல் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டேன். ஆப்டர் மேரேஜ் வந்து நான் கன்சீவ் ஆன உடனே எங்க அத்தை வந்து சைடா அப்பயும் சாப்பிடாம இருந்தேன். அதாவது எப்படின்னா, அந்த மீன் குழம்புக்கு முன்னாடி, மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு எடுத்து வீட்டுல பயிற்சி நடக்கும். அது எப்படி எனக்கு வைக்கல? அப்புறம் எங்க அப்பா வந்து வாங்கி கொடுப்பாங்க ஹோட்டல்ல இருந்து. சரிமா, ஒரே பொண்ணு, சரிமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதுமா நான் வாங்கி தரேன்னு அப்படி எல்லாம் அடம் பண்ணிட்டு இருந்தேன். திருமணத்துக்கு பிறகு இங்க வந்து ஃபுல்லா நான்வெஜ், அதுவும் நாங்க சீ ஃபுட்டு நாகப்பட்டினம் எங்க ஊரு, தான் சாப்பிடுவோம் நண்டியரா. அது எங்க அப்பா ஒரு தடவை ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பாம்பு தின்ற ஊர்ல நடுத்துண்டி நம்ம துண்டுன்னு சொல்லணுமா, உட்காந்துருணுமா. அது பிடிக்காதுதான், அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அது எனக்கு மேரேஜ் ஆன புதுசுல மூக்க மூடிட்டு, அப்புறம் எங்க அத்தை ஒவ்வொரு வாய் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடுமா அப்படின்னாங்க. அப்படி ஏக்கமாட்டிட்டு வாமிட் வர மாதிரி. அப்புறம் பிரெக்னன்ட் ஆயிட்டோம்னா இது ஹெல்த் ரொம்ப இதுன்னு சொன்ன உடனே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன் மேடம்.
0: இப்போ
3: மீன் இல்லாம நான்வெஜ் இல்லாம எதுவுமே வருது.
0: ஆனா ரொம்ப அழகா உங்களை மாத்தி இருக்காங்கல்ல, அந்த அந்த திறமைய வந்து உண்மையோ நான் பாராட்டுறேங்க.
3: ஃபோர்ஸ் பண்ணாம நீ சாப்பிட்டுதான் ஆகணும். இப்ப எங்க அம்மானா திட்டுவாங்க, இது சாப்பிடவே மாட்டா போற, வீட்டுல எப்படி இருப்பாளோ அப்படின்னு. அந்த மாதிரி பேசும்போது எனக்கு பிடிக்காம இருந்தது. எங்க அத்தை சொன்ன விதம் வந்து, எங்க மாமியார் எங்க அத்தை சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு இதை சாப்பிட்டதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும், பாரு நீ வீக்கா இருக்க. எனக்கு எனக்கு என்ன ஹேபிட்னா சீக்கிரம் தூங்கிடுவேன், 7-8 மணிக்கு எல்லாம் வண்டி. அது என்னென்ன என்கிட்ட மைனஸ், எதனால டயர்ட் ஆகுறேன், அதெல்லாம் பார்த்து பார்த்து ஹெல்த்தியா அது பேசுற விதமே ரொம்ப, அவங்க பேசுற விதமே நல்லா இருக்கு. நீங்க
0: மாமியாருக்கு பெருசா சுத்தி போடுங்க. ஆமா, ஆனா இப்ப உங்க வீட்டுக்கு போன் பண்ணி, அம்மா நான் வீட்டுக்கு வரேன், அது வாங்கி வச்சிருங்க, இது வாங்கி வச்சிருங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவீங்களா?
3: ஆமா போட்டுருவேன். அம்மாவுக்கும் உணர்வாங்க, அங்கெல்லாம் ஃப்ரைடே மத்த எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்ப வந்து என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லி போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து அந்த சேஞ்ச் ஆகும்போது எங்க அத்தை நல்லா எங்க

0: இருந்து பந்த விடுறாங்க எங்க அம்மாட்ட, உன் பொண்ணு பத்தியா நம்ம
1: அவ்வளவுதான்
0: கெஞ்சின. என்னங்க மேடம்?
1: இது இதுதானே பெருமை. அன்புக்காகவே இப்படி ஒரு சண்டை நடக்குமோ அது உண்மையாவே ரொம்ப அழகான ஒரு சண்டையதான் இருக்கும். நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றி. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: கோயம்புத்தூர்ல
1: இருந்து கோபம்
2: அப்படி வரும். ஆனா நம்ம மேரேஜ் ஆகி போனதுல நம்ம கோபத்தை காட்டிக்க முடியாது இல்லைங்களா? அப்போல எல்லாரும் செப்பல் போட்டே நடப்பாங்க, அப்படியே கோபம் வரும். அதெல்லாம் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்.
1: ஓகே ஓகே. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கிட்டோம், வேற வழி இல்ல. இல்ல
2: ஆமா மேடம். அப்புறம் அதே மாதிரி நான் வந்து டீ எனக்கு பிடிக்காது, காஃபி தான் பிடிக்கும். அப்புறம் வெளியில நம்ம எங்கேயா போறப்ப எப்படி அவங்க டீ குடுக்கறப்போ நம்ம வேண்டான்னு சொல்றது. அப்போ அப்போ நம்மளோட
1: கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். வெளியில போகும்போது நம்ம வேண்டாம்னு சொன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கொஞ்சோட குடுங்களேன் அப்படின்னு வாங்கி போல. ஓகே. எப்படி இருக்கு கிளைமேட் கோயம்புத்தூர்ல?
2: கோயம்புத்தூர்ல சூப்பரா இருக்கு மேடம்.
1: சூப்பர், நன்றி.
2: ஊட்டி அப்படியே
1: கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்பி விடுங்களேன், கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு, அனுப்பி விடுங்களேன். உண்மையாவே அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி பேசக்கூடிய நேயர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் அதை தாண்டி கேக்குறவங்களுக்கு அட இப்படிப்பட்ட மாமியார் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் என்ன வந்திருக்கோம்ல. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
3: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
4: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
3: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
4: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
3: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
4: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
3: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
4: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
3: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
4: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
3: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

12:51 ஆயிட்டிருக்கு. விட்டு கொடுக்குற பழக்கத்தை பற்றி நிறைய பேசணும். நிறைய காலர்ஸ் மனசுலேருந்து பல விஷயங்கள் சொன்னீங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்து வணக்கம், யார்? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நீங்களும் பேசணும் அப்படின்னா 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. அதாவது நமக்கு பிடிச்ச சில பழக்க வழக்கங்கள் நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எதிரில் இருக்கவங்க, அதாவது நமக்கு பிடிச்சவங்க, அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்காக விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களே அதை செய்யும்பொழுது நம்ம இதை செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று, நமக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுக்கும் பொழுது அதனால நமக்கு பயன் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களை, நமக்கு பிடிச்ச பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு உண்மையான ரீசனாக இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் இல்லைங்க, சூழ்நிலைக்காக ஓகே அதுவும் இருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்ம மனசு காலம் முழுக்க கஷ்டப்படும் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுக்கும்போது அதில் எந்த பயனும் கிடையாது. சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், ஆனால் அந்த சாக்ரிஃபைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்துக்கணும். கடைசி நேயர், வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து? வணக்கம். ஓகே, ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொன்னீங்க, நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துருப்போம். நமக்கு பிடிச்சவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதில் இருக்கவங்களும் விட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக மகளிர் மட்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. இளையராஜாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் இஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு துள்ளலான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி திவ்யா உங்களை வந்து அடுத்தது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. இங்கே எல்லாமே சமதுல்.

பார்த்து வேலை பார்த்து பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து எல்லாமே அம்மாடி.

0: தங்கு வாரத்தாத்து பறக்கணும்.
1: வீட்டை தாண்டி வெளியே வந்தது வீட்டை நீ மாத்தடி மாத்து.
0: வேலை பார்ப்பு பெண்ணை சீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 1 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம் வித் மீ, உங்கள் அன்பு தோழி ஜோனால். மீண்டும் அவங்க கூட இந்த ஒரு மணி நேரம் பயணிக்க போகிறேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரைகானம் நிகழ்ச்சியில் சூப்பரான அருமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து வா வாத்தியாரே அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. மனோரமாவுடைய குரலில், வாலியோடைய வரிகளில், வி குமாரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
1: காட்டி நான் கூட மாட்டேன்.

बजा जग ना साईदा पेटे कोक जाम बजा जग ना साईदा पेटे कोक வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு திரை கானம். எஸ், சூப்பரான ஒரு அருமையான பாடலை பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்த நேரம் 1:05. அடுத்ததாக அவங்களுக்காக இந்த மதிய வேளையில் வந்து கொண்டிருக்கும் பழைய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரு ராஜா திரைப்படத்திலிருந்து தான் TM சௌந்தரராஜனுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், MS விஸ்வநாதனுடைய இசையில். கேட்டு நிந்திருங்கள். எதிரே இன்பு பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாதிரி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூளு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு திரைகானம். நேரம் இப்போது 1:16 ஆயாச்சு. இதுவரைக்கும் நம்ம ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். சக்கரம் திரைப்படத்திலிருந்து தான், காசேதான் கடுவலப்பா அப்படிங்கிற பாடல். டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில், வாலியோடைய வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடுவோடைய இசையில். ஸோ அழகான ஒரு பாடலை கேட்டோம். இந்த மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே ஒரு சின்ன நேப் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து தோணக்கூடிய இந்த ஒரு மதிய நேரத்தில் இனிமையான பழமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கும் பாடல் அன்பு வழி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான், நாணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்க.

0: உடற்பயிற்சியும்
1: செய்யக்கூடாதது.
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

கனியும் கனியாகும் என்கின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டும் டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்ல, பாலியுடைய வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. நேரம் இப்போ 1:25 ஆயாச்சு. இந்த மதிய நேரத்துல அருமையான பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த திரை கானம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டிணைந்திருங்கள் இதரின்போ பண்பலை 101.4 இயலாமை சமதுல.

பேக் நேயர்களே. மூன்று எழுத்து திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடித்தோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், டி கே ராமமூர்த்தியோடைய இசையில். நேரம் இப்போ 1:35 ஆயாச்சு. திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. அருமையான 1960s மற்றும் 1970s உள்ள பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கும் பாடல் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், சங்கர் கணேஷ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல. Bye.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: யார் தெரியுமா திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:39 நிமிடம். அடுத்ததாக வர இருக்கும் பாடல் நிமிர்ந்து நில் திரைப்படத்திலிருந்து தேடி வரும் தெய்வா என்கின்ற பாடல். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். வாலியோடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதூளு.

0: முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்து விடு,
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்து விடு.
0: சின்ன சிட்டு முல்லை மொட்டு பட்டம் விட்டு வந்து விடு,
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒன்னு தந்து விடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா, புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா. எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா, புத்தமிட வேகமா உத்தரவு.

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும் நீயும் அளவோடு புள்ள பெறணும். மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும்
1: ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து மாம்பழத்தோட்டம் என்கின்ற பாடல் சீர்கா

கலை கோவிந்தராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் வாலியோடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கேட்டு முடித்த நேரம் 1:47. அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் பூவும் பொட்டும். திரைப்படத்திலிருந்து எல் ஆர் ஈஸ்வரியுடைய குரல்ல வாலியோடைய வரிகள்ல கோவர்தனமுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: விரும்பு பூமியில் வந்து பிறக்கடனானா விரும்பி பூமியில் வந்து பிறக்கவில்லைங்க எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: புன்னகை திரைப்படத்திலிருந்து நானும் கூட என்கின்ற பாடல் டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கேட்டு முடித்த நேரம் 1:54. அடுத்த பாடல் ரகசிய போலீஸ் 115 என்கின்ற திரைப்படத்திலிருந்து பி சுஷிலாவுடைய குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

நேயர்களே, இந்த ஒரு மணி நேரம் திரை காணும் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க என்னோடு. ஸோ மீண்டுமா மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனால். மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன். இன்றைக்கும் நேயர்களே, நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக ஸ்நேகிதி திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் சபாபதி வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடோட இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. இதமாய் இசையாய் பல பாடல்கள் கேட்க போகிறோம். அதில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து மரகதமணி அவர்களுடைய இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:11 ஆயிற்றுக்கு. ரொம்ப அழகான ஒரு பாடல் தான் தளபதி படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம்ல. இளையராஜாவோட இசையில வாலியுடைய வரிகள்ல எஸ் ஜானகி பாடிய பாடல். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னொரு அழகான பாடல் வந்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு பாட்டையும் கேட்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், எனும் புரியாத ஒரு உணர்வு அதிகமா அரிச்சுக்கிட்டே இருக்கும்ல. அடுத்து உங்களுக்காக தம்பிக்கு ஒரு பாட்டு திரைப்படத்துல இருந்து, இளையராஜாவோட இசையில கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நீங்க எல்லாமே தோல்.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. எஸ் அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் என்ன பாடல் உங்களுக்காக அப்படின்னா, செந்தூர தேவி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில வாலியுடைய வரிகள் MS ராஜேஸ்வரி பாடிய பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

ரெயின்போ மெலடிஸோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா மனு மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடி இளையராஜா அவர்கள் இசையில் வெளியான சார் ஐ லவ் யூ திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்க போறோம். கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமந்து உள்ளே.

0: दिव्यांग समुदाय के लिए प्रोफेसर हॉकिंग का अंतिम संदेश था,
1: यदि आप शारीरिक रूप से दिव्यांग हैं तो मन को दिव्यांग न होने दें।
2: चौदह मार्च 2018 को 76 वर्ष की आयु में ब्रिटेन के कैम्ब्रिज में उनका देहांत हो गया। अपनी मृत्यु के समय वे सैद्धांतिक ब्रह्मांड विज्ञान केंद्र में अनुसंधान के निदेशक थे। दाह संस्कार के बाद लंदन के वेस्टमिंस्टर एबी चर्च में उनकी राख को चर्च के साइंटिस्ट कॉर्नर में सर आइजैक न्यूटन और चार्ल्स डार्विन की कब्रों के बीच दफनाया गया।
0: उनके स्मारक पत्थर पर ये शब्द अंकित हैं, यहाँ स्टीफन हॉकिंग के पार्थिव अवशेष दफन हैं। उस पत्थर पर उनका एक प्रिय समीकरण भी अंकित है, जिसका उपयोग उन्होंने दुनिया को ब्लैक होल के बारे में सिखाने के लिए किया था।
2: दिव्यांगता के खिलाफ अदम्य इच्छा शक्ति की ऐसी जंग छेड़कर अंतरिक्ष विज्ञान में सितारों की बुलंदियों को छूने वाले प्रोफेसर स्टीफन हॉकिंग, आपको हमारा नमन।
3: अभी आपने सुना कार्यक्रम स्टीफन हॉकिंग। इसी के साथ हमारा आज का कार्यक्रम यही समाप्त होता है, तो अपने मित्र अजीत
4: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए दीजिए आज्ञा।
3: नमस्कार।
5: उमंग उमंग उमंग उमंग।
6: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாயவிலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

0: நேரம் 3:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சிங்க. ஏன்னா குழந்தை பருவத்துல குழந்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களுடைய ஊட்டச்சத்து எவ்வளவு அளவுக்கு முக்கியம்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேச போறோம். அதுல தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறித்து குழந்தைகள் நல மருத்துவரான டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் நம்ம கூட பேச போறாங்க. சோ நேயர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். நம்ம எல்லார் வீட்லயுமே நிச்சயமா குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க சாப்பிடுற சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியணும்ல. சோ உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா டாக்டர் கிட்ட கேளுங்க. 2986-0038 அல்லது 2952-5554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முதல்ல நானே ஆரம்பிக்கிறேன். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் நல்லா இருக்கும்.
0: சூப்பர் டாக்டர். டாக்டர், நம்ம வந்து குழந்தைகள் பத்தி பேசுறோம். அது உண்மையாவே ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து முக்கியம் அப்படின்னு தெரியும். ஆனா வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ஊட்டச்சத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம்னா சமவிகித உணவு, பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். அதுல வந்து கஞ்சி சக்தி, கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், புரோட்டீன்ஸ் புரதம் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், கூட கொஞ்சம் கொழுப்பும் இருக்கணும்.
0: ஓகே,
1: பட் இது அனைத்துமே வந்து நம்ம வீட்டுல சுகாதார முறையில தயாரிக்கிற உணவுகள்ல நல்லாவே இருக்கு. பட்டா நம்ம வெளியிலிருந்து வாங்கி கொடுக்கற உணவு தான் இப்பொழுது நமக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய வீடுகள்ல வந்து இப்போ வந்து சமையல் செய்வது வந்து ரொம்ப
0: பெரிய டாஸ்க்.
1: ஆமா, ஒரு பெரிய ஒரு சோர். அதாவது நீ செய்யறியா நான் செய்யறவா, இல்ல இன்னைக்கு சமையல் செய்யாமலே இருக்கலாமா? சோ அதனால வந்து நாங்க இப்ப என்ன பாக்குறோம்னா, 6 மாசம் வரலும் கண்டிப்பா வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம்.
0: ஆமா,
1: அதுக்கப்புறமா திட உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது வீட்டுல செய்த சத்து மாவு கஞ்சி, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கஞ்சிலாம் ஆரம்பிக்க சொல்றோம். பின்னர் வந்து வீட்டிலேயே தயாரிக்கிற உணவுகள், அதாவது நம்ம கிச்சடி மாதிரியோ இல்ல வெண்பொங்கல் மாதிரி, அதுக்கப்புறம் பருப்பு சாதம், காய்கறி நம்ம வீட்டுல வாங்கி அதை வந்து நல்லா வேக வச்சு நசுக்கி கையில கொடுக்கணும். அது கையில நசுக்கி தான் போறோம். அத வந்து எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, மிக்சியில போட்டு அடிச்சு அதுக்கப்புறம் கொழ கொழன்னு ஆக்கி அதை வந்து நம்மளாலே பார்த்தாலே நமக்கு அருவறுப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு பதத்துல வந்து குழந்தைக்கு வாய்க்குள்ள திணிக்க பாக்குறாங்க. குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய வயிறுடைய அளவு வந்து குட்டிதான், அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டது அவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச உடனே வாய வந்து நல்லா ஜிப்பு போட்டு முடிப்பாங்க.
0: ஆமா ஆமா,
1: தலைய வேற திருப்பிடுவாங்க. அந்நேரத்துக்கு வந்து சரி நாங்க எல்லாம் என்னென்னவோ டிஸ்ட்ராக்ஷன் காட்டுவோம் சொல்லி செல்போனை ஆன் பண்ணி யூடியூப் ஆன் பண்ணி யூடியூப் கிட்ஸ் கார்ட்டூன்லாம் போட்டு நிறைய ரைம்ஸ் எல்லாம் காமிச்சு அனைத்து இதையும் வச்சு எல்லா உத்திகளையும் நாங்க இன்னும் கொஞ்சம் 4 ஸ்பூன் நாங்க எக்ஸ்ட்ரா தந்துட்டோம் டாக்டர்னு
0: ஒரு நிறைவு இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பெருமையோட வருவாங்க. நாங்க உடனே சொல்லுவோம் அந்த 4 வயதாங்க பிரச்சனை. காரணம் வந்து வயிறு வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடும். பின்னர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரெச் பண்ற அளவுக்கு வரும். வாந்தி எடுக்கலைனாலும் அந்த குரல் கொடுக்கும் போதுதான் நிறைய பெற்றோர்கள் நிறுத்துறாங்க.
0: ஆமா,
1: சோ அதனால என்ன ஆகும்னா உணவு நேரம் அப்படின்னு வரும்பொழுதே அதுவும் அதே கிண்ணம் அதே டீஸ்பூன் அதே மாதிரி குழக்குழா உணவு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது அந்த குழந்தைய பாத்துரும். குழந்தைக்கு எல்லாம் தெரியும், தெரியுமா? கண்ணால பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. சோ அதனால அந்த கிண்ணத்தை பார்த்த உடனே அவங்க வந்து அச்சுச்சோ உணவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த உணவு நேரம் வரும் பொழுது பிள்ளைங்க வந்து

0: தவழ வர ஆரம்பிச்சிருமா, ஆறு மாசம் ஏழு மாசம் ஓடி போயிடும். ஸோ இந்த என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறான் டாக்டர்னு வருவாங்க. பட் கடைசியில் பார்க்க போனோம்னா நம்ம வந்து தேவையை விட அதிகமாக உணவு கொடுப்பதனால உணவு மேல நாட்டம் இல்லாமல் வெறுப்பு உண்டாக்கும் வரை நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது.
1: ஓகே,
0: அதனால குழந்தைங்க வந்து முதல்ல வாயை திருப்பிக்கிறாங்களா, வாயை மூடிக்கிறாங்களா, அதோட நிறுத்தணும்.
1: ஓகே,
0: நாலு வாய் அஞ்சு வாய் சாப்பிட்டா கூட போறோம். ஏன்னா நம்ம வந்து அப்ப தாய்ப்பாலும் கொஞ்சம் தொடர்ந்துட்டு இருப்போம்.
1: ஆமா,
0: ஒரு 10-11 மாதத்திற்குள் நம்ம வீட்டுல செய்யற அனைத்து உணவும் வந்து கொடுத்துருக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர்.
0: ஐஸ்கிரீம் தரக்கூடாது, சுகர் சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து உப்பு வந்து ஊறுகாய் பப்படம் இந்த மாதிரி விஷயங்கள் தரக்கூடாது, சிப்ஸ் எல்லாம். அதுதான் வந்து சுகர் அண்ட் சால்ட் தவிர்க்கணும்னு சொல்றோம். மற்றபடி வீட்டில் செய்யக்கூடிய உணவு வந்து படிப்படியாக நம்ம சேர்த்துக்கலாம். அனைத்து இதுவும் ஒரு 11 மாசம் 10 மாசம் ஆகும் பொழுதே வந்து நம்ம பெரியவங்க சாப்பிடுற தட்டுல இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். ஸோ அதனால அவர்களுக்குன்னு தனியா உணவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்காக பிரத்யேகமா நம்ம போட்டு மிக்சியில் அடிக்க வேண்டாம், பெரிய விஷயங்கள் நம்ம தயாரிக்க வேண்டாம்.
1: புரியுது டாக்டர். ரொம்ப பேசிக்கான விஷயத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பல விஷயங்கள் பேச போறோம். நேர்கள் நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ மேடம், மேடம் வணக்கம். ஸ்ரீதர் பேசுறேன்.
1: ஸ்ரீதர் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க.
2: கொடுங்க மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க
2: மேடம். இந்த சின்ன குழந்தைங்களை வந்து தலைகீழ குளிப்பாட்டுறாங்க, காலை போட்டுக்கிட்டு கையை கீழே வச்சு குளிப்பாட்டுறாங்க. அப்பதான் அந்த கை கால்கள்லாம் மசில் ஸ்ட்ரென்த் நிறைய வரணும். இது உண்மையிலேயே
0: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வந்து நார்மல் குளிப்பாட்டுற அறையில ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி போட்டுட்டு படுக்க வச்சு குளிப்பாட்டி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். அந்த அதெல்லாம் வந்து எந்த மசாஜும் தேவை கிடையாது. குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து குளிப்பாட்டுறோங்கிற பேரில் அவர்களை பார்த்து ஓவராக டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார். ரெயின்போ யார் இங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
3: ஆமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த சிறுதானிய வகைகள் அப்படின்னு சொல்றாங்க, அது குழந்தைகளுக்கு வளரக்கூடிய பருவத்துல எத்தனை வயதுக்கு மேல கொடுத்தியா? அது ஒண்ணும் பொதுவாக இந்த சுகர் கண்டென்ட் வேண்டாம், சால்ட் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், அது வந்து சுகர் அண்ட் சால்ட் கண்டென்ட் பண்ணா அது வெயிட் போடும் அப்படிங்கறதுனாலயா, அல்லது என்ன பாதிப்புகள்னால அது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நீங்க
0: சொன்னீங்க. அதாவது சுகர் வந்து நம்ம ஏன் வேண்டாங்கிறோம்னா, இனிப்பு சுவை வந்து அது அக்வயர்ட் டேஸ்ட், நம்ம வந்து ஏற்படுத்திக்கிற டேஸ்ட் அது. ஸோ அதனால வந்து நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து அடிமை ஆயிட்டோம்னா நம்மளுடைய நாக்கில் இருக்கிற ரிசெப்டர்ஸும் சரி, உடல்ல இருக்கிற அனைத்து இதுவும் வந்து கிரேவிங் வந்துடும். ஸோ சுகர் கிரேவிங் வந்துடும். சுகர் கிரேவிங் வந்ததுன்னா பிறகு வந்து அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். இட் இஸ் லைக் அன் அடிக்ஷன், எப்படி சிகரெட் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் மாதிரியோ. அதுவும் வந்து சுகர் ரொம்ப ரொம்ப தேடுறோம், சாக்லேட் சாப்பிடணும்
3: தோணும்.
0: சால்ட்டோட பிரச்சனை என்னன்னா சோடியம் லோடு அதிகமாகும். ஸோ அதனால வந்து உப்பு வந்து அதிகமாக ஆக சி நாங்கள் வந்து இப்போ என்னென்னா, இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நிறைய பேரண்ட்ஸ் வந்து சிப்ஸ் பேக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தினசரி சாப்பிட்ற குழந்தைங்க 12-13 வயசுக்குள்ளேயே ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது, பிபி ஜாஸ்தி ஆகிடுது.
1: ஓகே,
0: நாங்கள் வந்து 11 வயது குழந்தைக்கு பிபி 150-100 பார்த்துருக்கோம். ஸோ அந்த குழந்தை தலைவலி, அதனால கார்டியாலஜிஸ்ட்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பிபியை குறைக்கிறதுக்கு மருந்து, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் சோடியம் லோடு வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால தான் உப்பு வேண்டான்னு.
3: ஓ சரி சரி மேம், இது என்னன்னு
0: கேட்டிருந்தேன்.
3: அதுதான் மேம், அந்த
1: சிறுதானியத்தை வந்து எந்த ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம்?
0: சிறுதானியம்ங்கிறது வந்து சி அது இட் இஸ் ஆல்சோ அ சீரியல் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளோட ரெக்கமெண்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் குறைங்க, ப்ரோட்டீன் ஜாஸ்தி பண்ணுங்க, ஃபைபர் ஜாஸ்தி பண்ணுங்க, விட்டமின்ஸ் மினரல்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க. அப்போ ப்ரோட்டீன் பேஸ்டு டயட் தான் நம்ம இப்போ எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிறுதானியம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது ஒன்றா வாரத்தில் ஒரு நாள் ஒன்றா கொடுக்கலாம். பட் அதையே வந்து நம்ம தினசரியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் எதுவுமே கிடையாது.
3: சிறுதானியம்ல ஃபைபர் தான் அதிகம் அப்படியா மேம்?
0: அப்படின்னு சொல்றாங்க. பட்

0: இருந்தாலும் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் வந்து கரெக்டா சொல்லுவாங்க.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
2: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட்ஜின் பேசுறேன் மேடம். கூட
0: சொல்லுங்க.
2: வயசு வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் குடுக்கறமே நம்ம பிரிவென்டிவ், அதுக்கு அந்த டைம் டேபிள் முடிஞ்சு அந்தந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த வியாதிகள் எல்லாம் வந்து பாருங்க, மழைக்கால நோய், குளிர்கால சரும நோய், அதெல்லாம் என்ன எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்?
0: சரி, இப்போ உணவு பொறுத்த வரையிலும் குழந்தைங்க வந்து நம்ம வந்து ஒரு தாயாகவோ இல்லை ஒரு பாட்டி தாத்தாவாகவோ ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுல வந்து சந்தோஷம் கொடுக்கறது 6 மாதத்துல இருந்து 9 மாதம் வரை தான். அந்த பீரியடில் வந்து நம்ம உணவு கொடுக்கும் பொழுது ஆசையாக குழந்தை வாங்கி சாப்பிடுவாங்க, சந்தோஷமாகவும் இருக்கும். 9 மாதத்தில் தான் வந்து ஒரு குழந்தையுடைய ஃபேட் கண்டென்ட், ஃபேட் பர்சன்டேஜ் இந்த பாடி வந்து ஹையஸ்ட்டுக்கு போகுது.
1: ஓகே,
0: அதற்கு பிறகு வந்து அந்த குழந்தையுடைய ஃபேட் பர்சன்டேஜ் குறையும். இதுதான் வந்து நம்ம அந்த அடிபோசிட்டி பர்சன்டேஜ் வந்து குறையுதுன்ற சொல்றது அந்த பீரியட்ல. அதனால இப்போ இன்ஃபேக்ட் நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து 3 கிலோ வெயிட்ல பிறக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்க 3 மடங்கு 1 வயது ஆகும் பொழுது ரீச் ஆகணும். ஸோ 9 கிலோ அவங்க ரீச் ஆகணும். தாய்ப்பால் மட்டுமே நல்ல ஆரோக்கியமான தாய்கிட்ட இருந்து வரக்கூடிய நல்ல தாய்ப்பால், நல்ல பீச்சி அடிக்கிற தாய்ப்பால் கிடைக்கிற ஒரு குழந்தை வந்து 7.5 கிலோ 6 மாசத்துலேயே ரீச் ஆகிடும்.
1: ஓகே,
0: ஸோ மிச்சம் வந்து 1.5 கிலோ தான் அந்த அடுத்த 6 மாதம். ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தை வந்து சாப்பிடும். அதை வந்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டு. பட் குழந்தையுடைய பாடிக்கு தெரியும் எனக்கு இவ்வளவு கிடைச்சா போரும், ஸோ இந்த அளவு நான் சாப்பிட்டா நான் கரெக்டான உணவு எடை வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியும்னுட்டு.
1: ஓகே,
0: ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தை சாப்பிடுவாங்க, அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு பசியும் வரும்.
1: ஓகே,
0: ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக அந்த குழந்தைக்குள்ள வரக்கூடிய பசி கியூஸை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கரெக்டாக வந்து சரி இத்தனை மணிக்கு இதை கொடுக்கணும், இத்தனை மணிக்கு இதை கொடுக்க சொன்னாங்க. எஸ்பெஷலி பாட்டி தாத்தா வளர்க்குற குழந்தைங்க வந்து ரொம்பவே இப்போ நாங்கள் பார்க்குற இந்த ஒபிசிட்டிக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் என்னென்னா பாட்டி தாத்தாங்களுக்கு வந்து அம்மா அப்பா நம்மக்கிட்ட இப்போ இல்லை, குழந்தைய வந்து சாயங்காலம் அவங்க வரும்பொழுது
1: கேள்வி கேட்பாங்க,
0: குழந்தை நல்லா சாப்பிட்டுது, நல்லா தூங்குச்சு, அடிபடாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், இந்தா உன் குழந்தை உன்கிட்ட கொடுக்குறேன். ஸோ இந்த காரணத்துக்காகவே அவங்க எடுக்கிற உணவை வந்து எப்படியானும் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் பாட்டி தாத்தாங்களை வந்து குழந்தைங்க கண்டிப்பாக ஏச்சிடும். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் வந்து டிவி ஓடிட்டு இருக்கோம்,
1: ஒன்று
0: பாட்டிக்காகவோ இல்லை தாத்தாக்காகவோ ஏதோ தாத்தா நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு, பாட்டி வந்து சீரியல் எதா பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை ஆன்மீக சேனல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட அது பாட்டினும் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணோம், அண்ண 9 மாதம் குழந்தையால வந்து நல்லா தவழ்ந்து போய் உட்காரத்துக்கு தெரியும், தானாக போய் உட்காரலாம். ஸோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுடுறாங்க குழந்தை, கடகடன் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு
1: அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு,
0: அதே ஃபாலோ பண்ணி தாத்தா பாட்டிங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் பழக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க. ப்ளஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்சர்வேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகம்.
1: ஆமாம்,
0: ஸோ அவர்களை பொறுத்தவரை இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு சுவையான ஒரு அனக்டோட். இது ஒரு 9 மந்த்ஸ் பேபிக்கு நாங்கள் நார்மலாக மீசல்ஸ் மம்ஸ் அண்ட் ருபெல்லா வேக்சின் கொடுப்போம், டைஃபாய்டு வேக்சின் கொடுப்போம். ஸோ இந்த சமயத்தில் வரக்கூடிய குழந்தைக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் முக்காவாசி செல்ஃபோனை தான் காட்டுவாங்க.
1: ஆமாம்,
0: அதுலேயும் வந்து ரைம்ஸை காட்டிட்டு இதை பாருடா டாக்டர் வந்து பார்த்துப்பாங்க, நீ வந்து இதை பார்த்தா போகும். அந்த குழந்தை என்ன பண்ணா ரைம்ஸ் எல்லாம் பார்க்காது, அது நேராக கேலரிக்கு போய் தன்னுடைய ஃபோட்டோவையே வந்து தேடி அழகாக கட்டவரல் வச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எப்படி, ஒரு கட்டவரல் வாய்க்குள்ள சப்பிட்டு இருக்கும், ஒரு விரல் வந்து ஸ்க்ரோல் பண்ணி குழந்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊசி போடும் போது கண்டிப்பா அழதான் அழுவாங்க, யாராலையும் வந்து அழாமெல்லாம் இருக்க முடியாது. ஸோ இந்த குழந்தை வந்து இப்படி ஒரு செல்போனை வந்து நம்ம பயத்துக்காக எதனால இன்ட்ரடியூஸ் செய்யப்படுது, அம்மா அப்பா

0: வந்து சரி குழந்தை அழறத பார்த்துக்க முடியலை ஊசி கொடுக்கும்போது, அந்த காரணத்தினால கொடுக்கப்படுற ஒரு செல்ஃபோன் இந்த குழந்தை கையில் வந்து அது ஒரு பெரிய ஆயுதமாக மாறி குழந்தைங்களுக்கு வந்து அழகாக என்னத்துக்கு அவங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
1: கரெக்ட்.
0: எப்படி அடம் பிடிச்சி வாங்கினா நடக்குங்கிறதும் தெரியும்.
1: அதுவும் இப்போ அடம் பிடிக்கிறது டு த எக்ஸ்ட்ரீம் இருக்கு டாக்டர். அது அது ஒரு ஒன் டே கூட ஆகட்டுமே, எனக்கு அது வேணும், அது கிடைச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன்ற மாதிரியான சூழ்நிலையும் மாறும்.
0: காரணம் வந்து நம்ம தான். நம்ம வந்து ஆரம்பத்திலேயே நம்ம கொடுக்காம இருக்கிறோம். எல்லாரும் வீட்டில் இருக்கிற அனைத்து பெரியவங்களும் வந்து ஒரே கட்டுப்பாட்டு முறையோட இருந்தாங்கன்னா குழந்தைக்கு மெசேஜ் கிளியரா போயிடும். அதுல என்ன ஆகுன்னா, ஒருத்தர் வந்து குழந்தை 5 நிமிஷம் அழறத பொறுத்துப்பாங்க, இன்னொருத்தங்க 10 நிமிஷம் அழறத பொறுத்துப்பாங்க, இன்னொருத்தங்க அரை மணி நேரம் அழறத பொறுத்துப்பாங்க. சோ அந்த குழந்தைக்கு என்ன புரியும், சரி அரை மணி நேரம் நான் அழறேன், எனக்கு எப்படியோ காரியம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கு அழும். அந்த அரை மணி நேரத்துக்கு அழும் பொழுது இந்த 10 நிமிஷம் பொறுத்துக்க கூடியவங்களால தாங்காது.
1: கரெக்ட்.
0: இன்னர்த்தி குழந்தை எப்படி கத்த விடுறீங்களே, அதனால் ஒன்று கொடுத்து தொலைங்க, எதையானும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும், சரி நம்ம அழுதோம்னா காரியம் சாதிக்கலாம். இது வந்து 7-8 மாத குழந்தைக்கே தெரியும்.
1: ஓகே.
0: ஸோ அந்த சமயத்தில் இருந்து அவங்க வந்து ஒரு விஷஸ் சைக்கிள் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க சரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத, ப்ளஸ் வந்து அந்த 7-9 மாதத்திற்குள் அவங்களுடைய ஆப்சர்வேஷன் ஸ்கில்ஸும் அதிகம். ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பொருள் இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்குங்கிறத மனசில் பதிச்சுட்டாங்கன்னா அதை தேடுவாங்க. ஸோ அதனால இப்போ வந்து அவங்க ஃப்ரிட்ஜு வந்து திறந்து இப்போ யாரானு ஒரு சட்டைன்னு ஒரு கலர் கலராக லிக்விட் எடுத்து குடிக்கிறாங்கப்பா, இட் குட் பி சம் ஃப்ரூட் ஜூஸ்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பார்த்துரும். ஸோ அதனால் இந்த குழந்தை நல்லா வேகமாக போய் தவழ்ந்து போய் அவங்க குடிக்கும்போது அவங்க காலாண்ட நின்றுக்கிட்டு மேலே அவங்களை இப்படியே பார்த்துட்டு இருக்கோம்.
1: ஏக்கத்தோடு பார்க்கும்போது ஒரு சிப்பு தானே கொடுக்கலாமே அப்படின்னு தோணும்.
0: ஸோ அதனால என்ன, ஒரு சொட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து சுகர் அடிக்ஷன் இது எல்லாமே டெவலப் ஆகுது.
1: ஓகே.
0: ஸோ அதனால் பிள்ளைங்களை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து குழந்தைங்க வந்து அவங்க மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் வந்து செட் ஆகிறதுக்கு காரணம் பெரியவங்க தான்.
1: ஓகே.
0: வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் ஒரே மொழி பேசணும், ஒரே மாதிரி இதுதான் கொடுப்போம் இது கிடையாது. ஏன்னா அனைவரும் நம்ம பெரியவங்க அனைத்து பேருமே வந்து குழந்தைங்களுடைய நலம் விரும்பிகள்.
1: ஓகே.
0: ஸோ அதனால் குழந்தை ஆரோக்கியமாக வளரணும், அவர்களுக்கு ஏற்ற சமவிகித உணவு கொடுக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அந்த குடும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் வந்து அமைதியா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க.
1: குழந்தைகளும் அதை கத்துக்க ஆரம்பிப்பாங்க,
0: அதை வந்து புரிஞ்சுப்பாங்க.
1: ப்ளஸ் ரோல் மாடலா
0: பேரண்ட்ஸும் அந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும்.
1: எக்ஸாக்ட்லி. புரியுது.
0: ஸோ அதனால நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் கேட் கீப்பர் ஆஃப் த ஹவுஸ், யார் வந்து வீட்டுக்குள்ள அந்த வீட்டு வாசப்படிக்குள்ள உணவு தேவையில்லாத உணவுகளை ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லை வரவழைக்கிறாங்களோ அவங்கள முதல்ல திருத்தணும்.
1: பெரியவங்களுக்கு ஒரு டாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
0: அவங்கள தான் நம்ம திருத்தணுமே தவிர குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க இதை கேட்குறாங்கங்கிறது வந்து அது வந்து ஏற்கக்கூடிய ஒரு கருத்தை அல்ல.
1: ஓகே. ஓகே டாக்டர், நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன், சுகர் சாப்பிட்ட உடனே எது சாக்லேட்டாக இருக்கலாம் இல்லை ஐஸ்கிரீமாக இருக்கலாம், சுகர் சாப்பிட்ட உடனே குழந்தைங்க ஹைப்பர் ஆகிடுவாங்க.
0: கண்டிப்பாக.
1: அப்படின்னு அது உண்மை தானே?
0: கண்டிப்பாக. அதுவும் வந்து எஸ்பெஷலி பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மாதம் 10 மாதம் தான் இருக்கும், அந்த குழந்தைங்கள வந்து பர்த்டே பார்ட்டி கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே கோக் கொடுப்பாங்க, பேரண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள ஒரு விரலை நினைச்சு கொடுப்பாங்க, அதுல கெஃபைன் இருக்கு.
1: ஓகே.
0: சோ திடீர்னு பாத்தீங்கன்னா தூங்காது ராத்திரி எல்லாம்.
1: ஓகே.
0: எங்களுக்கு மெசேஜ் வரும், டாக்டர் இன்னைக்கு நாங்க ஒரு பர்த்டே பார்ட்டி போயிட்டு வந்தோம், அதுல இருந்து குழந்தை தூங்க மாட்டேங்குது, சரி என்ன பண்ணீங்கன்னு நம்ம ராத்திரி 10 மணிக்கு கேட்க மாட்டோம், மறுநாள் வாங்கன்னு சொல்லிட்டு சரி இந்நேரத்துக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தை தூங்குமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற ரீஅஷூர் பண்ணிட்டு மறுநாள் அவங்கள வர சொல்லி கேட்டோம்னா இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் வெளியில் வரும்.
1: ஓகே. ஓகே.
0: நான் வந்து வீட்டில் செய்யக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிட்ற உணவை 10 மாதம் 11 மாதத்துக்கு கொடுக்கலான்னு சொன்னனே ஒழிய, கடையில வாங்குற விஷயங்களும் நான் சாப்பிடுறேன் அதனால என் குழந்தையும் சாப்பிடணும்னு கொடுக்க கூடாது.
1: ஓகே டாக்டர்.
0: இன்க்ளூடிங் கேக்ஸ்.
1: பேரண்ட்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க.
0: கேக்ஸ், கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஏரேட்டட் பிவரேஜஸ், சாக்லேட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட இப்போ சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு இப்போ இருக்கிற வளர்ச்சி வேகத்தில் எல்லார் குடும்பத்திலையும் வெளிநாட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சாலே நிறைய சாக்லேட்ஸோட தான் வராங்க, அந்த சாக்லேட்ஸை நாங்கள் என்ன பண்ணட்டோம்னு. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டே திருப்பி கொடுங்க, வேற வழியே கிடையாது.
1: ஓகே.
0: நம்ம வீட்டில்

0: வந்து நீங்கள் இப்போ எல்லார் வீட்லேயும் குளிர்சாதன பெட்டி வந்தாச்சு. ஸோ அதனால் அதற்குள்ளே வந்து கட் பண்ணின ஃப்ரூட்ஸ் போல் போலாக வச்சு அப்பப்போ எடுத்து நம்மளும் சாப்பிடணும், அதை பார்த்து நம்ம குழந்தைக்கும் கொடுக்கணும்.
1: ஓகே,
0: ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பழக்கத்திலேயே நம்ம இப்போ மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதற்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. லைஃப் ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து இதற்கு நேரம் ஒதுக்கினா தான் நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி நம்மளால் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியும். அதனால் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி எழுந்து நம்மளுடைய காரியங்களை நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்க முடியுங்கிறது எங்களோட நம்பிக்கை.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: ஹேமலட்டா கள்ளக்குறிச்சில இருந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கங்க.
2: சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க, சோ நைஸ். வந்து இப்ப என்னோட பேரை ஒரு 3.5 வயசு ஆகுது, ஸ்கூல் ப்ரீகேஜி போறாரு வராரு. அப்ப தயிர் சாதம் தான் சாப்பிடுறாரு, வேற எதுவும் வேண்டாங்கிறாரு. காய்கறி எல்லாம் குழந்தையில சாப்பிட்டு இருந்தாங்க, இப்ப சாப்பிட மாட்டேங்குது, தயிர் சாதம் மட்டும் போதும்.
0: அங்க வீட்டுல தெரியும், வீட்டுல பெரியவங்க யாரானு அதே மாதிரி சாப்பிடுறாங்களா?
2: தாத்தா அப்பா எல்லாமே தயிர் சாதம் ரொம்ப. நாங்களும்
0: அதுதான், அங்க வந்து மத்தவங்களும் வந்து தயிர் சாதத்துக்கு பதிலா அவங்க வந்து பொரியல் சாதம் அந்த மாதிரி சமவிகித உணவு இருக்கக்கூடியது வந்து அவங்க பிள்ளை எதிர்க்க சாப்பிட்டாங்கன்னா அப்ப அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி பழக்கம் வரும். அதாவது இப்ப தாத்தாக்கு கீரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, அந்த வீட்டுல ஒரு பேச்சு இருக்கும். சோ அந்த குழந்தை அதை உள்வாங்குது. 7-8 மாசம் குழந்தையே அதை வந்து செவி மடுத்து கேட்கிறார்கள். ஓகே, அவர்களுக்கு வந்து அந்த வீட்டில் பேசப்படக்கூடிய மொழி வந்து புரிய ஆரம்பிக்குது. ஆமா, 6-7 மாசத்துல அந்த குழந்தைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மொழி, அந்த உடல் மொழி ஆகட்டும், வார்த்தை விளையாட்டாகட்டும், அனைத்தையும் வந்து உள்வாங்கக்கூடிய வயது அது. ஸோ அந்த சமயத்திலேயே அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிடும், சரி தாத்தாக்கு புட்டு கீரை பிடிக்காது, அப்பாக்கு கீரை பிடிக்காது, ஸோ அப்ப எனக்கும் பிடிக்காது.
2: அப்ப பாலுக்கும் தயிருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பால் குடிக்க மாட்டேங்கிறாரு, தயிர் சாப்பிடுறாரு.
0: பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு. எப்படியான கால்சியம் உள்ள போனா போறோம்,
2: அவ்வளவுதான்.
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இன்ஃபேக்ட் தயிர் ஃபர்மெண்டட், இட் இஸ் பெட்டர் ஆக்சுவலா. ப்ரோபயோட்டிக்ஸ் வேற உங்களுக்கு அதிகமா இருக்கும், ஸோ அதனால வந்து கட் பாக்டீரியாவும் நல்லபடியாக வரும். அதனால தயிர் ஒரு குழந்தை விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அது வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பட் வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னா அதுல ப்ரோட்டீன் கம்மியாகும், நார் சக்தி கம்மியாகும். அவர்களுக்கு விருப்பமான ஒரு விஷயங்கிறதுனால இந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா நார் சக்தி அதிகம் பண்றதுக்கு நம்ம வந்து உணவு 2 உணவு முறைக்கு நடுவுல வந்து 1 ஃப்ரூட்ஸ் தரணும், அப்படி இல்லைன்னா கட் குக்கும்பர் அந்த மாதிரி ஏதானும் கொடுக்கணும். அப்புறம் வந்து புரோட்டீனும் சேர்த்துக்கணும், சுண்டல் வகைகள் அனைத்து வகையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும் குழந்தைக்கு.
2: நன்றி
1: நன்றிமா. அதாவது பள்ளிக்கு போறக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கறது இந்த லஞ்ச் பாக்ஸ்ல அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும். அதுவும் கொண்டு போறது நல்லா சாப்பிட்டு வராங்களா, ஃபுல்லா காலி பண்றாங்களா, இல்ல வேற யாருக்காவது கொடுத்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் எழுது டாக்டர். சோ ஒரு குழந்தை
0: கொடுத்தா கூட பரவாயில்ல, நமக்கு வந்து இப்ப பிரச்சனையே வந்து இப்ப ரெடிமேட் ஃபுட் வந்து அந்த மாதிரி இதுல போகுது. ஸோ இப்போ பிளே ஸ்கூல் எடுத்தோம்னா நமக்கு வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து 1.5 வயசுலேயே பிள்ளைங்களுக்கு வந்து பிளே குரூப்னு ஒன்று போட்டுடுறோம்,
1: மாண்டிசரி இருக்கு.
0: ஆமாம், அதில் வந்து போடும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுல வந்து கட் ஃப்ரூட்ஸ் அனுப்பலாம் அந்த பிள்ளைக்கு பழக்கம் இருந்தால், பட் அதுவே இது வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் தரோன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் ஃப்ரைஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து தேவையில்லாத உப்பு அந்த மாதிரி போகக்கூடியது.
1: ஓகே,
0: ஸோ அதனால் நம்ம வந்து என்ன உணவு கொடுக்கறதுன்றத வந்து எல்லாரும் வந்து போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சில பள்ளிக்கூடங்கள் தானே உணவு தராங்க. அந்த உணவு வந்து அந்த டைம் டேபிளோட பேரண்ட்ஸ் வருவாங்க எங்ககிட்ட, அதில் பார்த்தோம்னா புரதம் கம்மியாக இருக்கு.
1: ஓகே,
0: ஸோ மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்குக்கு ஒரு பிரெட் சாண்ட்விச் தரோம். அந்த பிரெட் சாண்ட்விச்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வாட் எவர் செடன்டான், அது வந்து கார்போஹைட்ரேட்
1: சாண்ட்விச்.
0: அதற்குள்ள வந்து இவங்க லெட்யூஸ் வைக்கிறாங்க, தக்காளி வைக்கிறோம், நாங்க குக்கும்பர் வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் சீஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல என்ன ப்ரோட்டீன் இருக்கு?
1: ஓகே,
0: ஸோ அதனால வந்து

0: சில பள்ளிக்கூடங்கள் வந்து நாங்களே உணவு கொடுக்கறோம் அப்படின்னு அதற்கும் சேர்த்து அவர்கள் வந்து
1: பே பண்றாங்க,
0: ஃபீஸ் வந்து வசூலிக்கும் பொழுது பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து அந்த மெனுவை பாருங்க. அந்த மெனுவில் எல்லா வேளைக்கும் புரோட்டீன் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க.
1: ஓகே,
0: ஏன்னா ஒவ்வொரு உணவுலையும் புரோட்டீன் இருக்கணும். அதாவது இப்போ காலை சிற்றுண்டின்னா அதற்கும் புரோட்டீன் இருக்கணும். அதுக்கப்புறம் இடையில சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவேளைப்பில் சாப்பிடக்கூடிய உணவுலேயும் வந்து புரோட்டீன் இருக்கணும்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் ஃபைபரும் இருக்கணும். இந்த ரெண்டும் வந்து எல்லா உணவுலேயும் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ண வேண்டியது பெற்றோரின் கடமை.
1: புரியுதுட்டோ.
0: ஸோ அதே மாதிரி நம்முடைய உணவும் பெரியவங்களும் அந்த இதை இந்த மாதிரி தான் ஃபாலோ
1: பண்ணிக்கணும்.
0: ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் எப்போவுமே கட் குக்கும்பரோ கட் ப்ராக்லி இந்த மாதிரிலாம் வச்சிருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ஆர்வம் வரும். நானும் கட் டொமேட்டோ சாப்பிடலாம், நானும் கட் குக்கும்பர் சாப்பிடலாம், எனக்கு போர் அடிச்சதுன்னா நான் அதை சாப்பிடலாம். நம்ம தூக்கிக்கிட்டு வெளியில இப்போ நிறைய ஃபாதர்ஸ் நான் பார்க்கறது வந்து குழந்தைங்களை வந்து என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு
1: கூட்டிட்டு போறாங்க
0: தூக்கிட்டு தான் போறாங்க. நல்ல முந்தி மாதிரி இல்லை, இப்போ நிறைய ஃபாதர்ஸ் ஆர் என்கேஜிங் த சில்ட்ரன். அப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாதர்ஸ் அந்த பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு போனா சந்தோஷம்.
1: கண்டிப்பா
0: சுற்றுப்புறத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டி அவர்களை என்கேஜ் பண்ணி இருந்தா நல்லது. பட் சில ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, காதுல செல்போன்ல பேசிக்கிட்டு அந்த குழந்தை மட்டும் பாவம் எதையோ பார்த்துட்டு இருக்கு, தானா கிபரிஷ்ல கத்திட்டு இருக்கோம்.
1: கரெக்ட்.
0: ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்பொழுதும் அந்த குழந்தை கிட்ட பேசிக்கிட்டு அந்த குழந்தையுடைய அறிவு வளருவதற்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ தாப்பா வெளியில கூட்டிட்டு போறவர் அவர் என்ன பண்ணலாம், காய்கறி கடைக்கு போகலாம், அங்க காமிச்சு ஒரு 10-9 மாசம் குழந்தைக்கு கூட இது என்னடா இது கத்திரிக்கா, இது என்ன தக்காளி அப்படிங்கறத வந்து நம்ம கையை காட்டி நம்ம சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து விஷுவலா அந்த இமேஜ் உள்ள போகும். ஸோ அதனால வீட்டில் நாளைக்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ணும் பொழுது அதற்கு கூட வேர்க்கடலை சேர்த்து நம்ம பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து ஏய் நேற்று காட்டினேனே கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் தான் இப்போ உனக்கு மம்மம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உணவு ஊட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து
1: ஒரு ஆர்வம் வரும்,
0: ரிலேட் பண்ணும்.
1: ஓகே.
0: ஸோ நேற்று பார்த்தோம் உம் பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க.
1: ஓகே.
0: ஸோ அதனால பிள்ளைக்கிட்ட பேசுகிற முறை வந்து நம்ம வந்து எந்தெந்த நேரத்துல, அதாவது இது வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணுங்கிற மாதிரி, எப்பொருள் எங்கெங்கெல்லாம் நம்ம குழந்தைக்கு வந்து ஊட்ட முடியுமோ, அறிவு ஊட்டலாம், உணவு ஊட்டலாம், பழம் ஊட்டலாம், அதுக்கப்புறமா வந்து என்டர்டெயின்மெண்ட் ஊட்டலாம், இயற்கையை ஊட்டலாம், எது ஒன்றாலும் நம்ம ஊட்டலாம்.
1: ஸோ
0: அதற்கு வந்து நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய கண்ணு தான் வந்து அனைத்தையும் பார்த்து நாமும் ரசிக்கணும், அந்த குழந்தைக்கும் ரசிப்பதற்கு சொல்லி கொடுக்கணும்.
1: சோ
0: உணவையும் வந்து எப்படி ரசிக்கணும்ங்கறதையும் சொல்லி கொடுக்கணும்.
1: ஓகே.
0: சோ இப்ப சாப்பிடுறோம், நம்ம கையில எடுத்து இப்ப உணவு வந்து சாப்பிடுறோம். இப்ப உனக்கு வந்து கையில, அம்மா கையில நான் கொடுக்கும் பொழுது அது தனி ருசி, அப்பா கையில கொடுக்கும் போது அது தனி ருசி. சோ அதனால குழந்தை என்ன பண்ணும், இட்லி இருந்தா கூட அப்பா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுவே ஒரு தனி குஷியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவர்களுடைய உணவு நேரத்தை வந்து சுகப்படுத்தணும்.
1: நிச்சயமா இப்போ நீங்கள் பேசுறது கேட்கும் போதே ஒவ்வொரு பெற்றோர்களும் ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்க டாக்டர்.
0: அது சந்தோஷமாக வச்சிருக்கணும், அதை விட்டுட்டு வந்து இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு முறை நடந்தது. ஃப்ரிட்ஜ் மேலே குழந்தைய ஏற்றி உட்கார வச்சிருவாங்களாம், இதை நீ சாப்பிடாம இறங்கக்கூடாது 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு பீதி இருந்திருக்கும், அந்த மாதிரி மிரட்டக்கூடாது. குழந்தைய உணவு நேரத்தில் வந்து சந்தோஷமாக வச்சிருக்கணும். அவர்களுக்கு வந்து நீங்கள் முந்தியெல்லாம் வந்து நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்க, நிலாவை காட்டி நிலா, இப்போ எங்கே நிலாவை யார் பார்க்குறாங்க?
1: ஸோ டிவியில் இருக்கிற நிலாவை தான் காமிக்க வேண்டியதாக.
0: ஸோ எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கிறதுனால நிலாவை பார்ப்பதற்கே வந்து ரொம்ப அரிதாகி விட்டது. இருந்தாலும் வந்து நம்ம எதவுனாலும் காட்டலாம். ஈவன் சிம்பிள் திங், நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிற புக்குங்களை இருக்கிற அந்த பக்கங்களை புரட்டி பார்த்தனா கூட நிறைய படங்கள் இருக்குது.
1: ஆமாம்.
0: ஸோ வாராந்திர இதுவாக இருக்கலாம், மாதாந்திர இதழ்களாக இருக்கலாம், அதெல்லாம் காட்டி அதில் இருக்கிற மாமா படம் இங்கே இருக்குது, இங்கே ஒரு அத்தை படம் இருக்குது, இங்கே ஒரு தாத்தா வராரு, இந்த தாத்தா தடியை வச்சுட்டு பேசிகிட்டே இருக்காரு பாரு, அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான் பாரு, அந்த பையன் வந்து தாத்தா கிட்ட மட்டும்தான் பேசுகிறான், அப்பா அம்மா கிட்ட பேசலை பாருன்னு ஏதானும் கதை அடித்து நம்ம அவர்களுக்கு உணவு நேரத்தை வந்து சுகப்படுத்தலாம்.
1: நிச்சயமாக நிச்சயமாக டாக்டர், இது வந்து ஒரு செஷன், ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு நெக்ஸ்ட் டே இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்கே இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான் கவுன்சிலிங் மாதிரி தான் இருக்கேன். எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஓல்ட் பையன் இருக்கான்.
0: ஆமாங்க.

0: எல்லாமே எனக்கு தெரியுது, நீங்க சொல்றது எல்லாமே நாங்களும் நானும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். என்ன ஆகுதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்றாரு. அங்க போனா நிறைய அழறது, அழறது தாங்கிக்க முடியாது. அவங்க
1: ஈல்ட் பண்ணிடுவாங்க.
0: நான் என்னன்னா, 10 நிமிஷம் அழறையே அழ வச்சிருவேன், தப்பு பண்றியா வாயே போடுவேன், துப்புறது. இந்த எக்ஸ்ட்ரா இந்த அந்த ஹேபிட் எதுக்கு வந்ததுன்னு தெரியல, பட் நான் போட்டு ஒரு சுண்டி விட்டுக்குவேன்.
1: அச்சுச்சோ, வலிக்குங்க.
0: அதுக்கப்புறம் என்ன சொல்லி, நான் மட்டும் இருக்கும்போது அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த மாதிரி
1: அதனால சொல்லி புரிய வைங்க, இது நம்ம குடும்பத்துல இது யாரும் செய்யறது இல்ல, அதனால வந்து நீயும் பழகிக்க கூடாது, நீ இந்த வீட்டு குழந்தை, நீ குட் மேனர்ஸ்ல வளரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா பிள்ளைங்க

0: அதனால சொல்லி புரிய வைங்க, இது நம்ம குடும்பத்துல இது யாரும் செய்யறது இல்ல, அதனால வந்து நீயும் பழகிக்க கூடாது, நீ இந்த வீட்டு குழந்தை, நீ குட் மேனர்ஸ்ல வளரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க.
1: அது என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் வந்து எனக்கு எனக்கு இரிட்டேட் ஆகுறது என்னன்னா, அவரு அப்படி பண்ணும்போது, குழந்தை அப்படி பண்ணும்போது அது காமெடின்னு நினைச்சிட்டு குடும்பத்தார் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க.
0: என்ன கண்டிப்பா நீங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, மத்த குழந்தைங்களுடைய லைஃப்ல இன்வால்வ் ஆன மத்தவங்க எல்லாரும் வளர்ந்த சூழ்நிலை வேற. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வளர்ந்த வளர்ப்பு தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதில் வேறுபாடுகளும் இருக்கும், உடன்பாடுகளும் இருக்கும். ஸோ வேறுபாடுகள் இருக்கும் பொழுது நம்ம வந்து குழந்தை இல்லாத தருணத்தில் இதை பற்றி பேசி நம்ம ஒரு ஒருமித்த கருத்துக்கு வந்து, சரி, வி ஹாவ் டு ரீச் அ காமன் கிரவுண்ட், ரைட்? ஸோ அப்போ தான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வி வில் ஆல் கம்யூனிகேட் த சேம் திங். அப்படி இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து கன்ஃபியூசிங் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து எதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி அந்த பிள்ளை வந்து தனக்கு ஈஸியான அப்ரோச்சை சூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் மாதிரி வைக்கணுங்க, வேற வழியே கிடையாது. வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும். சரி, நமக்கு கோட்வேர்டு, சரி, குழந்தை வந்து இப்போ தப்பு பண்ணுறான், இதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அங்கே பொறுப்பாக சொல்லணும்னா அந்நேரத்துக்கு கோட்வேர்டு சொல்லணும். ஏபிசிடி அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, லீவ் இட் டு மீ, ஐ வில் ஹேண்டில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்வேர்டு அரைவ் பண்ணிட்டீங்கன்னா யாரா ஒருத்தர் மட்டும் அந்த டிசிப்ளினிங் அப்ரோச்சை வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து குழந்தைக்கு வந்து புரியும், சரி, நான் ஏதோ பண்ணுறேன், அதனால தான் இவங்க மட்டும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைக்கு வந்து போக வேண்டிய கருத்து திறம்பட போய் சேர்ந்துடும்.
2: கண்டிப்பா, ஆமா. தேங்க்யூ மேம். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: மேடம், மறுபடியும் மேடம் வகமிலிருந்து ஸ்ரீதர் தான் பேசுறேன் மேடம். புரோட்டீன் ஃபுட்னு மேடம் சொல்றாங்க டாக்டர் மேடம், குழந்தைகளுக்கு புரோட்டீன் அந்த அந்த அந்த நார் சத்து வந்து எந்தெந்த காய்கறியில இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்?
0: எல்லா காயிலையும் நார் சத்து ஒண்ணுங்க. புரோட்டீன் வந்து காய்கறியில இருந்து கிடைக்காது, புரோட்டீன் புரத உணவுல மட்டும்தான் வரும். பட்சத்துல நமக்கு வந்து பல்சஸ்லயே வந்து உச்சமான பல்சஸ் வந்து சோயா பீன்ஸ் தான். சோ அதனால சோயால 40 கிராம்ஸ் பர் 100 கிராம்ஸ் ஆஃப் சோயால இருக்கும் புரோட்டீன். அது ஸோ அது வந்து நல்ல ஒரு உணவு தான். ஸோ இந்த மாதிரி வந்து
3: பவுடர்னு சொல்றாங்களே, அது கொடுக்கலாமா?
0: புரோட்டீன் பவுடர்லாம் குழந்தைக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைங்க வந்து 5 வயசுல இருக்கக்கூடிய வெயிட் 15 கிலோகிராம், 15 × 1.5 மொத்தத்திலேயே 22.5 கிராம்ஸ் புரோட்டீன் தான் தேவை. அது வந்து அரிசி சாப்பாடுலேயும் கொஞ்சம் வரும், மற்றபடி இந்த மாதிரி புரதங்கள் நம்ம அதிகம் சேர்க்கும் பொழுதும் வந்துவிடும்.
2: இந்த வேர்க்கடலை அதுக்கப்புறமா அவங்களுக்கு,
0: ஆமா,
2: அந்த மாதிரி
0: கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கொடுத்து பழகிட்டோம்னா அவர்களுக்கு வந்து புரோட்டீன், இந்த நிலக்கடலை இது எல்லாமே வந்து அவர்களுடைய உடம்பு வந்து ஏத்துக்கொள்ளும், அவங்களுடைய கட் பாக்டீரியா அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். ஸோ அதை செரிக்கக்கூடிய பக்குவம் வந்து அந்த இன்டெஸ்டைனுக்கு உண்டாகும்.
2: தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போயிட்டு வந்துடலாம். நிச்சயமா பேசக்கூடிய இந்த செஷன் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் காமனா நல்லா புரியுதுங்க, எங்களுக்கு கிளாஸ் புரியுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பசங்க திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுல்லு.

0: 11:44 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து பத்தி பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. நேர்கள் நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா கேட்கலாம். 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பருக்கு. அடுத்த நேர் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ஹலோ சொல்லுங்க
2: மேடம்.
0: ஞாபக சக்தி அதிகமாகிறதுக்கு வெண்டைக்காய் கொடுக்கலாமான்னு கேக்குறாரு.
1: அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு எதுவும் வந்து ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஒல்லியா இருக்கிறது குற்றம் இல்லை, வயதுக்கு ஏற்ற எடையும் அவர்களுடைய ஹைட்டு அப்புறம் தலை சுற்றளவு இருந்ததுன்னா நம்ம வந்து ஒல்லியா இருக்கிறத பத்தி எங்களுக்கு எந்த சங்கடமுமே கிடையாது. அதனால வந்து குழந்தையுடைய வெயிட் வந்து அவங்களுடைய ஏஜுக்கும் சரி, பிளஸ் வந்து அவங்க பிறந்த சமயத்துல குறை மாதத்துல பிறந்தாங்களா இல்லை நிறை மாதத்துல பிறந்தாங்களா, பிறந்த பொழுது என்ன வெயிட் இருந்தாங்க, அதற்கு உண்டான குரோத் கர்வ் வந்து இருக்கான்றத பார்த்தாலே நமக்கு போதும். ஆனா ஒல்லியா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக எந்த விதமான அடிஷனல் பவுடரும் தேவை கிடையாது. ஒல்லியா இருப்பது சிறப்பு தான் உங்களுக்கு வந்து. அதை
0: சில குழந்தைங்க ஒல்லியா இருந்தாலும் நல்லா
1: ஆரோக்கியமா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், சேர்ஃபுல்லா இருக்கணும், பிளஸ் வந்து அவங்களுக்கு அனீமியா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்த மாதிரி இல்லாம பார்த்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியமே தவிர, ஒல்லியா இருக்காங்கங்கிறதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் தர வேண்டிய அவசியம் கிடையாது.
0: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
3: டாக்டர், இந்த சின்ன பிள்ளைங்கள்ல வந்து ரைம்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா நல்லா மெமரைஸ் பண்ணி நல்லா அது சொல்வான், ஆனா பிறகு வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த அந்த கியூட்னஸ் இல்ல, அந்த மெமரி இதெல்லாம் இல்ல, ரைம்ஸ் எல்லாம்
1: சொல்லலாம்
3: அப்படின்றது எதனால?
1: எந்த வயசுல?
3: இப்போ இப்போ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது.
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்து ரோட் மெமரி இல்லாம புரிந்து படிப்பது தாங்க சிறந்தது.
3: ஓ, ஆனாலும் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவா இருக்குது டாக்டர். அது எதனால? ஒரு நியூட்ரிஷன் பத்தாக்குறை இதுல வரும்,
1: அனீமியா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது முக்கியம். பட் பாடத்திட்டத்துல வந்து ஆர்வம் இருக்கிறது வந்து நம்ம சொல்லி கொடுப்பதுல தான் இருக்கு. வந்து அதனால தான் சில பிள்ளைங்க வந்து சில பர்டிகுலர் டீச்சர்ஸ் எங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்க அப்படிங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் பாடத்தை ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆர்வத்தோடு சொல்லி கொடுப்பதில் வந்து ஆசிரியருடைய பங்கும் இருக்குது, ப்ளஸ் நம்மவும் வந்து வீட்டில் வந்து மார்க் வாங்கிறதுக்காக நீ படிக்கணுன்ற விஷயத்த சொல்லக்கூடாது. உன்னுடைய அறிவு பசிக்காக நீ படிக்கணும். இது வந்து உணவு வாரம்ங்கிறதுனால நான் சொல்றேன். நான் அறிவு பசிக்காக தான் நீ படிக்கணும், உன்னுடைய அறிவு வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ படிக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்தே பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும். நீ இப்ப மார்க் வாங்கினா நாளைக்கு நல்ல காலேஜ்ல போகலாம், நல்ல வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னா எப்பவுமே குழந்தை வந்து அவுட்கம் ஓரியன்ட் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ ஆரோக்கியமா வளரத்துக்கு நீ உணவு சாப்பிடணும், ஆரோக்கியமா நீ உயரமா வளரத்துக்கு போன்ல கால்சியம் வேணும், அதனால பால் குடி. நீ வந்து நல்லபடியான புரத சக்தி நீ சாப்பிட்டேன்னா உன்னுடைய மசில்ஸ் அழகா வளரும். அதே மாதிரி உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஏன் நாங்க அனுப்புறோம், அங்க போய் உன்னுடைய அறிவு வளரணுங்கிறதுக்காக தான் அனுப்புறோம். அதனால அறிவு பசிய வந்து நீ நிரப்ப வேண்டியது உன் கடமை, அது நாங்க ஊட்ட முடியாது அப்படிங்கறத வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லி புரிய வச்சோம்னா பிள்ளைங்க வந்து தானா படிப்பாங்க.
0: அவங்களுக்கு இன்னும் அதுக்கான உணவு சாப்பிடுற பழக்கமோ இல்ல அவங்களுடைய ஊட்டச்சத்தோ அதிகமாக
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா,
0: கரெக்ட்,
1: கூடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. ஸோ இது அனைத்தும் சொன்னவர் நம்முடைய பாரதியார், நமக்கு அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டார். ஸோ ஓடி விளையாடுற குழந்தைக்கு தான்

0: உங்களுக்கு உறக்கம் நல்லா இருக்கும், அவர்களுடைய பசியும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஓடி விளையாடுற குழந்தைனாலே ஆரோக்கியமான குழந்தை.
1: நிச்சயமா.
0: ஸோ அதாவது வந்து இது தமிழ்ல இப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து ஜாக் என்னது, ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய். எப்பவுமே படிப்பு படிப்புன்னு இருந்துட்டு விளையாட்டே இல்லைன்னா அந்த ஜாக் என்ற சிறுவன் வந்து டல் ஆயிடுவான்.
1: ஓகே
0: ஓகே. பட் இதுவே வந்து ஆல் பிளே அண்ட் நோ ஒர்க்னா அந்த ஜாக்குக்கு எந்த ஸ்கில்லுமே வராது.
1: ஓகே, ரெண்டுமே இருக்கணும்.
0: ரெண்டுமே இருக்கணும். அதற்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ இன்ஃபேக்ட் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, டாக்டர் நீங்க வந்து வெறும் குழந்தைய பெற்றுக்கு சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் ரெடி, பட் அது கூட விளையாடணுங்கிறீங்க, பாடம் சொல்லி தரணுங்கிறீங்க, சாப்பாடு ஊட்டணுங்கிறீங்க, அறிவு ஊட்டணுங்கிறீங்க, ரொம்ப பெரிய அஜெண்டா கொடுக்குறீங்க. முந்தி காலத்துல எல்லாம் மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க வளர்ந்தாங்க. பட் நீங்க சொல்ற லிஸ்ட் பார்த்தோம்னா எங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர், அதனால குழந்தை பெற்றுக்கிறதுக்கே யோசிக்கிறோங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. காரணம் வந்து நம்மளுடைய பங்கு நிறைய இருக்கிறதுங்கிறத வந்து இப்ப அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ அதனால நம்ம உணவு ஒரு பக்கம், ஊட்டசக்தி உள்ள உணவு ஒரு பக்கம், ஆரோக்கியமான விளையாட்டு ஒரு பக்கம், ஆரோக்கியமான சுற்றுச்சூழலும் முக்கியம்.
1: ஓகே.
0: ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து வீடும் நாடும் சிறப்பாக நம்ம வைத்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் குழந்தைங்க வந்து திறம்பட அருமையாக அவங்க வளருவாங்க.
1: நிச்சயமா டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்கிருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: ஹலோ,
2: இருவருக்கும் வணக்கம் டாக்டர்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர். 5 வயசாவது குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் டாக்டர்?
0: நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ ஆரோக்கியமான உணவு அதே இது குழந்தைக்கும் கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். நீங்க வந்து நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் எல்லாமே கொடுக்கலாம். வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் நாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம்னா அவங்க நான் வெஜிடேரியன் கேட்டகரியிலே கிடையாது. ஓகே. நான் வெஜிடேரியன் சொல்றவங்க வந்து தினசரி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து கொண்டாதான் அப்பதான் புரோட்டீன் கிடைக்கும். ஏன்னா பெரும்பான்மையான நான் வெஜிடேரியன் குடும்பங்கள்ல நாங்க பார்க்கறது என்னன்னா, மற்ற நாளெல்லாம் ரசம் சாதம் ஓடிட்டு இருக்கோம், வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க மீன் பண்ணுவோம், அதை மீன் மட்டும் குழந்தை அன்னைக்கு சாப்பிடணும், அது வந்து சரி கிடையாது. அதனால வந்து ரசத்துல என்ன இருக்கு, புளி தான் இருக்கு, அதுல எந்த உணவும் கிடையாது, அதுல எந்த
2: ஊட்டச்சத்தும்.
0: சோ அதனால நம்ம
2: தான்
0: ஒல்லியா இருக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது, ஆரோக்கியமான புரதம் உள்ள
2: போகுது
0: அது நீங்க தான் பாத்துக்கணும். தினசரி முட்டை, அதனாலதானே நமக்கு வந்து இப்போ சுகாதாரத்துறையில இருந்து நமக்கு பார்க்க போனோம்னா பள்ளிக்கூடத்துல உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டை சேர்த்ததான் உங்களுக்கு காலை சிற்றுண்டியும் வருது, மதிய உணவும் வருது. ஸோ அதனால முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் வந்து நல்ல ஒரு புரதம். ஸோ அதை வந்து நீங்கள் சேர்க்கறதுக்கு யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் வந்து நாலு கிழமை ஏகாதசி கிருத்திகை இந்த நேரத்துக்கெல்லாம் நாங்கள் முட்டை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் கிடையாது.
1: ஓகே.
0: அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்க்கறது இன்னொரு பெரிய பிரச்சனை இஸ் வீகனிசம். அதாவது நாங்க வந்து அனிமல் ப்ராடக்டே சாப்பிட மாட்டோம்.
1: ஓகே.
0: அது வந்து பெரியவங்க பண்றாங்க. பட் வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் கிடையாது, தயிர் கிடையாது, சீஸ் கிடையாது, நெய் கிடையாது. ஏன்னா அது அனைத்துமே வந்து அனிமல்ல இருந்து வர்றது, பசுமாட்டுல இருந்து வரக்கூடியது. பிறகு வந்து எந்த விதமான அனிமல் ஃபுட்டும் கிடையாது, மீனோ மாமிசமோ எதுவுமே கிடையாது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சமவிகித உணவு கிடைக்க மாட்டேங்குது, அதனால கால்சியம் குறைவாகுது. பிளஸ் பி டுவெல் வந்து அனிமல் சோர்சஸ்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ அதுவும் குறைவாகிறதுனால மெக்லோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லக்கூடியது, அந்த அனீமியால் என்ன ஆகும்னா ரத்த அணுக்களில் நமக்கு ஃபோலிக் ஆசிடும் இருக்கணும், பி12 இருந்தால் தான் அந்த உள்ள ஒரு ஒரு ரத்த அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல் இல்லாமல் போயிடும்.
1: ஓகே.
0: ஸோ அதனால இந்த பிள்ளைங்களுடைய செல்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும், பட் அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது.
1: ஓகே.
0: ஸோ இதனால் அந்த வீகனிசம் இது அனைத்துமே வந்து ஒரு குழந்தைன்னு நாங்கள் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் சைல்டு ரைட்ஸில் இருக்கிறதுலேருந்து 18 வயது வரை ஒரு ஆணையோ பெண்ணையோ குழந்தை என்ற கேட்டகரியில் தான் வருது.
1: ஓகே.
0: காரணம் வந்து 18 வயது வரை அவர்களுடைய வளர்ச்சி முற்று பெறவில்லை, அதனால அவர்கள் வந்த பேரண்ட்ஸுடைய கஸ்டடியில் வளர்றாங்க. ஸோ அதனால பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு.

0: அதுதான் நம்ம ப்ரமோட் பண்ணணும். பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுக்கு வீகனிசம் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன்.
1: ஓகே,
0: ஸோ அதனால் அப்பா அம்மா நீங்கள் என்ன வேணாலும் வேண்டான்னு வச்சுக்கோங்க, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய ரைட். பட் ஒரு 18 வயது வரையிலும் அந்த குழந்தைய இது சாப்பிடாத அது சாப்பிடாதுன்னு சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது.
1: நிச்சயமாக.
0: அதனால் குழந்தைக்கு தேவை ஊட்டச்சத்து உள்ள உணவு, கால்சியம் தேவை, மற்றபடி மினரல்ஸ் அனைத்துமே தேவை. அனைத்து மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய செலீனியம், மாலிப்டினம், குரோமியம், மேங்கனீஸ், அனைத்து விஷயங்களும் வந்து இப்போ பழங்கள்லேயும் கிடைக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு பால்லேருந்து சிலது வருது, தயிர்லேருந்து சிலது வருது. அந்த மாதிரி வந்து நமக்கு கேட்டில் ஃபுட்லேருந்தும் நமக்கு நிறைய விஷயம் வருது, டெய்ரி ஃபார்மிங்லேருந்து. ஸோ இந்த மாதிரி உணவை வந்து தடுப்பதற்கு ஒரு பெற்றோருக்கு உரிமை இல்லை.
1: ஓகே.
0: ஸோ இது வந்து நான் இந்த மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வீகனிசம்னால நாங்கள் பார்க்கறது பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய விஷயம் வந்து ஸ்கூல்ஸ்ல போய் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
1: ஓகே,
0: இதை நம்ம தடுக்கணும்.
1: நிச்சயமா
0: தடுக்கணும். இது வந்து அரசு வந்து இதை எடுத்து நடத்தினா எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். காரணம் வந்து வீகனிசம் கேன் பி ப்ரமோட்டட் ஒன்லி ஆஃப்டர் 18 இயர்ஸ். ஒன்ஸ் த சைல்ட் பிகம்ஸ் அன் அடல்ட், அப்போதான் அவர்களுடைய வளர்ச்சி முற்று பெற்ற நிலையில தான் அந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடு, அதுவும் அவர்களே முடிவு செய்தால்.
1: நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அந்த பழக்கம் தானாவே அந்த குழந்தைகிட்ட போயிருக்கும். நான் சாப்பிடாததால அந்த குழந்தையும்
0: அப்பா கீரை சாப்பிட மாட்டார், தாத்தா கீரை சாப்பிட மாட்டாங்க. சோ நான் வந்து அப்படியே நான் அதே இது தாத்தா மாதிரி, நான் என் கொள்ளு தாத்தா மாதிரி நான், அதனால நானும் கீரை சாப்பிட மாட்டேன். சோ இந்த மாதிரியான இது வந்து சரி இல்லாத ஒரு
1: குழந்தைகளுக்கு நம்ம இந்த சயின்ஸ் படி புரோட்டீன்ஸ் நியூட்ரியன்ஸ் தான் பேசினாலுமே ஆரோக்கியமா இருக்கக்கூடிய உணவு எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.
0: ஸோ அதாவது நம்ம அனைவரும் வந்து இப்போ படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை.
1: நிச்சயமா.
0: ஸோ அதனால தாத்தா படிக்காத படிப்பு படிக்க வைக்கிறோம், அப்பா படிக்காத படிப்பு படிக்க வைக்கிறோம். பட் அப்பா சாப்பிடாத ஊட்டச்சத்து உணவு வந்து ஏன் குழந்தைக்கு கொடுக்க கூடாது? தாத்தா அப்பா வந்து அறியாமையினால என்ன சொல்றது, ஊட்டச்சத்து சாப்பிடாம இருந்திருக்கலாம், சமவிகித உணவு சாப்பிடாம இருந்திருக்கலாம், இல்லை ஏழ்மையின் நிலையினால இல்லாமல் இருந்திருக்கலாம்,
1: கண்டிப்பா
0: வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் ஆனாலும் வந்து தாத்தா படிக்கல, பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆனா என்னுடைய பேரன் வந்து நல்லா படிக்கணும் என்ன, அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் சாப்பிடாத உணவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவு தான் நான் கொடுப்பேன்.
1: ஓகே.
0: பட் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல, அதனால என் பிள்ளைக்கு நான் ஐஸ்கிரீம் தருவேன்னு அடம் பிடிக்கிறது தப்பு. அங்கே தான் வந்து நம்ம தவறு செய்கிறோம்.
1: ஓகே.
0: அதை வந்து அருமையான ஒரு சேயிங் உண்டு, சம்டைம்ஸ் வி ஃபர்கெட் டு கிவ் அ சில்ட்ரன் வாட் வி ஹேட் இன் அவர் லைஃப் இன் த ப்ராசஸ் ஆஃப் கிவிங் வாட் வி டிட் நாட் ஹேவ். ஸோ அந்த காலத்தில் நமக்கு கிடைக்கலங்கிறதுனால அதை வந்து கொடுக்கறது ஆர்வத்தில் நமக்கு கிடைத்த நல்ல ஆரோக்கியமான வீட்டு உணவு, வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த காய்கறிகள் இதையெல்லாம் கொடுப்பதற்கு மறந்து விடுகிறோம்.
1: கண்டிப்பாக நிறைய பேசணும் டாக்டர், உண்மையாகவே இந்த செஷன் ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அண்டு இன்னைக்கு இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை, இந்த ஊட்டச்சத்து பற்றி நம்ம எப்போவுமே பேசிட்டு தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் மூலிமா இன்னைக்கு நிறைய பேர், பல பெற்றோர்கள் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க, நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது. நன்றி டாக்டர்.
0: நானும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன், ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஆல் தி பெஸ்ட். அனைவரும் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருங்க,
1: ஆரோக்கியமா இருக்கணும்.
0: அதான் முக்கியம்.
1: ஆக்சுவலி உங்க கண்ணுக்கு நாங்க எல்லாருமே குழந்தைங்க தான் டாக்டர். இல்ல,
0: எவ்ரிபடி இஸ் எ சைல்ட்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டாக்டர்.
0: ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
1: தேங்க்யூ. ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் யமுனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் பல விஷயங்கள் பேசினாங்க. உண்மையாகவே பெற்றோர்கள் தான் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக ஒரு சிறிய இடைவெளி வந்துட்டுருக்கு, கேட்டறிஞ்சிருங்க.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும்

0: விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR instagram.com/AIR மற்றும் twitter.com/AIR ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகருக்கு உட்பட்ட 11 இடங்களில் பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அட்டகாசமான ஒரு பாடல் தான் கேட்டு முடிச்சோம். எஸ், ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து அன்னக்கிளி அப்படின்ற பாட்டு, ஜெஸ்ஸி கிஃப்டோடைய குரல்ல, பழனி பாரதியோடைய வரிகள்ல ஜெஸ்ஸி கிஃப்ட் கம்போஸ் பண்ண பாட்டு தான் கேட்டு முடிச்சோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு இல்ல? இதோ உங்களுடைய அன்பு ஆர்ஜி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், என்ன விளையாட போறோம், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம், இருக்கணும், அப்போதானே சுவாரஸ்யமா இருக்கும். எஸ், இன்னைக்கு நம்ம வந்து

0: ட்விஸ்டர்ஸ். ஆமாங்க, டங் ட்விஸ்டர்ஸ் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். தமிழில் வார்த்தை விளையாட்டு அப்படின்னும் சொல்லலாம். நான் சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதை ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி என்கிட்ட சொல்லணும். அந்த விளையாட்டை தான் விளையாட போகிறோம். ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தெரியுது, தெரியுது, நீங்கள் கால் பண்ணும் போதே தெரியுது ரெடியாக இருக்கீங்கன்னு. விளையாடலாம், அதுக்கு முன்னாடி சில பல கடமைகள்லாம் இருக்கலாம். ஆமாங்க, ஆடெல்லாம் போட்டு வந்து அப்புறமா தாராளமாக விளையாடலாம். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முதல் காலர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
1: விவிஎஸ் கண்ணன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: விளையாட்டுனா ரொம்ப சிம்பிளான ஜாலியான விளையாட்டு தான் விளையாட போறோம். தமிழ் வார்த்தைகள், அதாவது டங் ட்விஸ்டர்ஸ். ஓகே, ரெடியா? ஓகே. காக்கா காக்கா காக்கா கூடு கட்டும். இத வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விளையாட போறோம். நீங்களும் விளையாடுனா தாராளமா கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து, ரொம்ப குட்டியான ஒரு பிரேக் தான்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 4:10 ஆயிட்டு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நீங்களும் விளையாடுனா தாராளமா கால் பண்ணுங்க. அடுத்து வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். சேவி ஜெயசீலன், குரமாண்டபட்டிமா.
0: எஸ் ரெடியா சார்? ஜெய்சீலன் சார். ஓகே. பச்சை பாம்பு பச்சை புல்லில் பதுங்கி போனது.
3: பச்சை பாம்பு பச்சை புல்லில் பதுங்கி போனது.
0: சொல்லுங்க திருப்பி.
3: பச்சை பாம்பு பச்சை புல்லில் பதுங்கி போனது. பச்சை பாம்பு பச்சை புல்லில் பதுங்கி போனது. பச்சை பாம்பு பச்சை புல்லில் பதுங்கி போனது.
0: பச்சை பச்சை பச்சை நமக்கு. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இந்த மாதிரிதான் விளையாட போறோம். நீங்களும் விளையாடுனா தாராளமா கால் பண்ணுங்க. 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார், ரெடியா?
4: சொல்லுங்க.
0: உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை.
4: நன்றி.
0: மொழி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வித்யாசாகருடைய இசையில பால்ராம் பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. 101.4 எல்லாமே சமதுல்லு.

0: உங்களுக்கு ஒன்னு வச்சிருக்கேன்.
1: சொல்லுங்க.
0: ஓகே. குட்டி குரங்கு குறுக்கே குதித்து ஓடியது, கொக்கு கொக்கென்று கொக்கரித்தது. மறுபடியும் சொல்ல பாருங்க. குட்டி குரங்கு குறுக்கே குதித்தோடியது, கொக்கு கொக்கென்று கொக்கரித்தது. எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க பாத்தீங்களா? போங்க, அங்க நிக்கிறீங்க. சரி, பாதி மட்டும் சொல்லுங்க. குட்டி குரங்கு குறுக்கே குதித்தோடியது.
1: குட்டி குரங்கு
0: திருப்பி சொல்லுங்க. சூப்பர் கலா, நன்றி நன்றி. எனக்கும் சந்தோஷம் கலா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், வணக்கம். கோயம்புத்தூர்ல பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார், ரெடியா?
2: ரெடி மேடம்.
0: ஓகே. பட்டு புடவை, பத்து புடவை, பத்து புடவையும் பட்டு புடவையா?
2: சின்னதா கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: ஈஸி தான், இங்க பாருங்க. பட்டு புடவை, பத்து புடவை, பட்டு புடவை, பத்து புடவை.
2: பட்டு புடவை, பட்டு புடவை.
0: ரெண்டு பட்டு கிடையாது, ஒரு பட்டு. பட்டு புடவை, பத்து புடவை, பத்து பத்து.
2: பத்து புடவை. ஓகே ஓகே. அப்புறம்
0: பத்து புடவையும் பட்டு புடவை.
2: பட்டு புடவையும் பத்து புடவையும், பட்டு புடவையும் பத்து புடவையும், பட்டு புடவையும் பத்து புடவையும்.
0: ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றது சொல்ல மாட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாமா?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: அதாவது டங் ட்விஸ்டர் இவங்களுக்கு கொடுத்தா இவங்க எனக்கே அதை புதுசா கொடுக்கறாங்க, மாத்தி கொடுக்கறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி சிலபஸ மாத்திக்கிறாங்க, விடமாட்டேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? மல்லிகை பூ மெல்ல மெல்ல மலர்ந்தது. வருவீங்க, அப்படி வந்தா இப்படி வருவீங்க, இப்படி வந்தா அப்படி வருவீங்க.
4: மல்லிகை பூ மெல்ல மெல்ல மலர்ந்தது, மல்லிகை பூ மெல்ல மெல்ல மலர்ந்தது, மல்லிகை பூ மெல்ல மெல்ல மலர்ந்தது, மல்லிகை பூ மெல்ல மெல்ல மலர்ந்தது.
0: சூப்பர், நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் இந்தியில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா, ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: சின்ன சிட்டு சிறகடித்து சிங்காரமாய் பறந்தது.
1: சின்ன சிட்டு சிறகடித்து சிங்காரமாய் பறந்தது, சின்ன சிட்டு சிறகடித்து சிங்காரமாய் பறந்தது, சின்ன சிட்டு சிறகடித்து சிங்காரமாய் பறந்தது, சின்ன சிட்டு.
0: நடுவுல லைட்டா சிரிக்குது.
1: சின்ன சிட்டு சிறகடித்து சிங்காரமாய் பறந்தது.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்ல முயற்சி பண்ணி, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: கோபத்ரம்.
0: கோபுரத்தினம். ரெடியா? பழைய பானையில் பச்சை பயிறு பக்குவமாய் பதம் பார்த்தது. விடுகதை இல்லை, இது வந்து டங் ட்விஸ்டர் தான். நான் சொல்றது திருப்பி சொல்லணும், அவ்வளவுதான். பழைய பானையில் பச்சை பயிறு பக்குவமாக பதம் பார்த்தது. சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
6: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம், கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் சார், உங்களுக்கு ஆனா இந்த இது சொல்லிட்டா டங் ட்விஸ்டர்
6: மேடம்.
0: பழைய பானையில் பச்சை பயிறு பக்குவமாக பதம் பார்த்தது.
6: பழைய பானையில் பச்சை பயிர் பக்குவமாக பதம் பார்த்தது. பழைய பானையில் பச்சை பயிர் பக்குவமாக பதம் பார்த்தது. பழைய பானையில் பச்சை

0: நேரம் 4:18 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அடுத்து யார் ஃபன் பண்ண போறது? ரெயின்போ யார் இங்க இருந்து பேசுறீங்க? கலா ரெடியா?
1: சொல்லிட்டாங்களே
0: அடுத்து உங்க

0: பக்குவமாக பதம் பார்த்தது.
1: பார்த்துடுச்சு, சூப்பர், நன்றி நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க, நன்றாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அடுத்த நேயர் யாருன்னு பாத்துலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி, ரெடியா?
2: ரெடி.
1: சங்க சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன.
2: சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன. சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன. சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன. சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன.
1: வெரி குட். அதாவது அந்த ஸ்பீடையும் ஏத்தல, ஸ்லோவும் பண்ணல, அதே ஒரே ட்ராக்லயே அப்படியே முடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர், நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், மும்பையில நடராஜன் பேசுறேன்.
1: நடராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். சூப்பரா இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன். ரெடியா?
3: ரெடி மேடம்.
1: ஓகே. செங்கல் சுவரில் சின்ன செங்கல் சிதறி சிதறி விழுந்தது.
3: சென்னையில
1: சார், செங்கல். செங்கல் சுவரில் சின்ன செங்கல் சிதறி சிதறி விழுந்தது.
3: செங்கல் சுவரில் சின்ன செங்கல் சிதறி சிதறி விழுந்தது.
1: அடுத்து மறுபடியும்
3: சென்னை
1: ஞாபகம் வந்துருச்சா? வந்துருங்க சார்.
3: சிதறி விழுந்தது. செங்கல் சுவரில் சின்ன செங்கல் சிதறி சிதறி விழுந்தது. சென்னை செங்கல் சுவரில் சின்ன செங்கல் சிதறி சிதறி விழுந்தது.
1: சூப்பர் சார், நீங்க தான் வந்து கரெக்டா டங் ட்விஸ்டர் நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. சரி, சென்னை ஞாபகமா இருக்க, சென்னை வந்துருங்க. தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில விவேக்குடைய வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லாஷினி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: என்ன விளையாட்டு இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம்? டங் ட்விஸ்டர்ஸ். எஸ், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் டங் ட்விஸ்டர் தான் விளையாடிட்டு இருக்கோம். சில நேரங்கள் ஈஸியாக வரலாம், சில நேரங்களில் கஷ்டமாக வரலாம், பட் என்ன இருந்தாலும் நேர்கள் நீங்கள் அதை சிறப்பாக பண்ணிடுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, அடுத்த நேர்களும் அடுத்தடுத்து காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இடைவேளை, போயிட்டு வந்துடலாமா?
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 4:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம், சென்னை நும்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, ரெடியா? ஓகே. தென்னை மரத்து தேங்காய் தட்டி தட்டி தரையில் விழுந்தது. சூப்பர், நன்றி நன்றி ஹேமா.
2: நன்றி மேடம், நன்றி.
0: அதாவது அந்த ஸ்பீடையும் ஏத்தாம நாங்க ஒரே ஃப்ளோல இருப்போங்க, அந்த ஃப்ளோவை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேர்கள் நீங்களுமே தாராளமா விளையாடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல பேசுறேன்.
0: தேவராஜ், ரெடியா சார்?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கற்க கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞர்.
3: கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞர். கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞர். கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞர்.
0: நான் வேணா ரெண்டு மூணு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கட்டுமா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. சரி, இதை சொல்லுங்க. கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞர், நிற்க சொல்லி அந்த பாடத்தை கத்துக் கொடுத்தார்.
3: கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞர், நிற்க சொல்லி அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார்.
0: சிறப்பு, நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: மாலை வணக்கம் ரெடியா மேடம்.
0: மாலை வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? வெங்கட், ரெடியா?
4: ஏற்கனவே ஒரு கேஸ் ஒண்ணு சொல்லல நீங்க, அதாவது பட்டு புடவை, பத்து புடவை, பத்து புடவையும் பட்டு புடவை.
0: அடடடடா சார்,
4: நீங்க சொல்லல, நீங்க விட்டுட்டு இருக்கீங்க.
0: நான் சொன்னேன், ஆனா அவங்க தான் சொல்லியே.
4: ஆனா நீங்க சொன்னீங்க, அதனால தான் நான் ஞாபகம் வச்சு நான் சொல்றேன்.
0: ஓ, அப்படி வரீங்க.
4: யாரும் அதுக்கு பதில் சொல்லல.
0: சிறப்பு சிறப்பு. சரி சொல்லுங்க, அதையும் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
4: பட்டு புடவை, பத்து புடவை, பத்து புடவையும் பட்டு புடவை. பட்டு புடவை, பத்து புடவை, பத்து புடவையும் பட்டு புடவை.
0: ஸ்பீட் 3x. சூப்பர் சார், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம்மா, நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா.
0: ரதி பாலாஜிமா, ரெடியா? ஓகே. சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுக்கள் சுற்றி சுற்றி பறந்தன.
5: சுறுசுறுப்பான சிட்டு.
0: சிறப்பு.

0: நன்றிமா நன்றி. ஓகே வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், ரெடியா?
1: எடுக்கறீங்க
0: முதல்ல இருந்து எடுக்க மாட்டீங்க. குழந்தைங்களாம் அடிச்சதுக்கு அப்புறமா அழுகுற மாதிரியே இருக்கும், ஆனா அழாத மாதிரி அந்த மாதிரி இருக்கு சார்.
1: மேடம் வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர்

0: சுத்தி பறந்தானே.
1: சரி, எனக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, குழந்தைங்க எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா அழுகுற மாதிரியே இருக்கும், ஆனா அழாத மாதிரி அந்த மாதிரி இருக்கு சார்.
0: மேடம் வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம்.
1: சூப்பர், அதே ஹாப்பினஸ் ஓட இப்ப நீங்க இத சொல்ல போறீங்க.
2: ஈஸியான சென்டென்ஸா கொடுங்க மேம்.
1: சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுக்கள் சுற்றி சுற்றி பறந்தன.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுக்கள் கேக்குதா? சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுக்கள் சுற்றி சுற்றி பறந்தன.
2: ஓகே, சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுக்கள் சுற்றி சுற்றி பறந்தன. சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுகள் சுற்றி சுற்றி பறந்தன. சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுகள் சுற்றி சுற்றி பறந்தன. சுறுசுறுப்பான சின்ன சின்ன சிட்டுகள்
1: சுற்றி சுற்றி பறந்தன. அட அட அட அட அட பறந்தன. இப்ப நானே பறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்ன ஸ்பீடுக்கு.
2: அப்படியா? நல்லா இருந்ததா?
1: சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது.
2: ஈஸியா இருக்கு மேம் இந்த சென்டென்ஸ், ரொம்ப ஈஸியா இருந்தது.
1: வெரி குட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ,
2: தேங்க்யூ மேம், பை.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் வணக்கம், கும்போணம் வட்டம் பாபுராஜ் வர முகமது இக்பால்.
1: முகமது இக்பால் சார் ரெடியா? சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன. சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தமிட்டன.
3: சங்கு சத்தம் கேட்டதும் சின்ன சின்ன சங்குகள் சத்தம்
1: கேட்டன. கமான், மறுபடியும் சொல்லுங்க.
3: சங்கு சட்டம் கேட்டிடும் சின்ன சின்ன சங்கிகள் சட்டம் விட்டன. சங்கு சட்டம் கேட்டிடும் சின்ன சின்ன சங்கிகள் சட்டம் விட்டன. சங்கு சட்டம் கேட்டிடும் சின்ன சங்கிகள்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி
3: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டனி சார் சிறப்பா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார், நான் நிகழ்ச்சியோட ஒன்றி இணைத்து நல்லா இருக்கும், அதற்காக நன்றியும் கூட. நிகழ்ச்சியில் நல்ல லிசனர்ஸ் நல்ல நிகழ்ச்சியில் கொடுக்குறீங்க, அதற்காக நன்றியும் கூட இந்த தருணங்கள்ல.
1: நன்றி சார், நன்றி. ஓகே, உங்களுக்கான வார்த்தை
4: கொஞ்சம் தங்கிலிஸ்ட் கொஞ்சம் எளிமையா கேளுங்க.
1: நீங்க வார்த்தையில அழகா பேசுறீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி எளிமையா கொடுக்க முடியும் சொல்லுங்க. சரி, இதை சொல்ல முடியுதான்னு பாருங்க. குருவி கூட்டில் கூடிய குருவிகள் குரு குருவென கூவின.
4: குருவி கூட்டில் கூடிய குருவிகள் குறுகுருன்னு கூவின. குருவி கூட்டில் கூடிய குருவிகள் குறுகுருன்னு கூவின. குருவி கூட்டில் கூடின குருவிகள் குறுகுருன்னு கூவின. குருவி கூட்டில் கூடின குருவிகள் குறுகுருன்னு
1: கூவின. ஆவது பட் இருந்தாலும் சிறப்பா முடிச்சிட்டீங்க, நன்றி. தீபாவளி திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில நான் முத்துக்குமார் வரிகள் கே கே மற்றும் ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேரம் 4:43 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ரொம்ப அழகா அத்தனை பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததா யாரு? வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவிமா, ரெடியா?
1: சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க.
0: ஈஸியா சொல்லணுமா? சரி, ஓகே, டன். சுட சுட சுட்ட சுண்டல் சுவையாக சாப்பிட்டு சிரித்து சென்றான். ரொம்ப ஈஸி. சுட சுட சுட்ட சுண்டல் சுவையாக சாப்பிட்டு சிரித்து சென்றான்.
1: அவ்வளவுதான். சுட சுட சுட்ட சுண்டல் சுவையாக சாப்பிட்டு சிரித்து சென்றான். சுட சுட சுட்ட சுண்டல் சுவையாக சாப்பிட்டு சிரித்து சென்றான்.
0: அங்க ஒரு சென்று ஆச்சரியக்குறி வச்சுட்டீங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: திருவிட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கியா காவியா?
0: நல்லா இருக்கேன். ஆனா காவியா இல்ல, திவ்யா.
2: இல்ல, நீ வச்ச உடனே நான் திவ்யான்னு தான் கேட்டேன்.
0: அப்ப உங்களுக்கு காவியா ஞாபகம் தான் இருக்கு. இருங்க, அவங்க வரும்போது சொல்றேன் நானு. சரியா?

0: தத்தளித்த தாத்தா சொல்லுங்க.
1: தட்டி தட்டி தண்ணீரில் தத்தளிக்கும் தாத்தா.
0: தத்தளிக்கும் இல்ல, தத்தளித்த தாத்தா.
1: தத்தளிக்கும் தாத்தா,
0: தத்தளித்த தாத்தா,
1: தக்களிக்க தாத்தா.
0: சரி சொல்லுங்க.
1: தட்டி தட்டி தட்டி தாத்தா தண்ணிய தத்தளிக்கும் தாத்தா. தட்டி தட்டி தத்தளிக்க தண்ணீர் தாத்தா.
0: சூப்பர்மா, உங்ககிட்ட பேசினா எனக்குதான் சந்தோஷமா இருக்கு. நன்றி.
1: நன்றி கண்ணு, நன்றி கண்ணு.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் திருப்பாச்சில இருந்து எட்டயபுரம் சார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: ரெடியா?
2: இந்த நிகழ்ச்சி போல நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நன்றி சார், நன்றி. சரி
2: சொல்லுங்கம்மா.
0: கொத்து கொத்தாக கொத்தமல்லி கொட்டி கிடந்தது.
2: கொத்து கொத்தாக கொத்தமல்லி கொத்தி கிடந்தது. கொத்து கொத்தாக கொத்தமல்லி கொத்தி கிடந்தது. கொத்து கொத்தாக கொத்தமல்லி கொத்தி கிடந்தது. கொத்து கொத்தாக கொத்தமல்லி கொத்தி கிடந்தது.
0: சரி, இவ்வளவு கொத்தமல்லி கொட்டி இருக்குல்ல, நம்ம எடுக்கணும்ல, வாங்க போய் எடுக்கலாம்.
2: கண்டிப்பா எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம்.
0: நன்றி சார், நன்றி.
2: கடையில எடுக்கல நாங்க, வாய்ப்பு. நன்றிமா,
0: நன்றி. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைங்க. ஓ, டிராவல் இருக்கீங்களோ? ஒண்ணும் கேட்கவில்லை. ஓகே, நேர்களே, அடுத்து நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: மாலை வணக்கம் திவ்யா மேம்.
0: மாலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல பேசுறேன்.
0: சிங்கச்சோழன் சார், விளையாடலாமா?
3: விளையாடலாமா?
0: ஓகே. காய்ந்த காயை காய வைத்த காய்கறிகாரர் காயை மாற்றி கொண்டார். கொஞ்சம் பெருசா இருக்கோ? சரி, மறுபடியும் சொல்றேன். காய்ந்த காயை காய வைத்த காய்கறிகாரர் காயை மாற்றிக்கொண்டார், அவ்வளவுதான்.
3: காய்ந்த காயை காய வைத்த காய்கறிகாரர் காயை மாற்றிக்கொண்டார்,
0: அவ்வளவுதான். சொல்லுங்க.
3: காய்ந்த காய்கறியை காய வைத்த காய்கறிகாரர் காயை மாற்றிக்கொண்டார், அவ்வளவுதான். போதும் அதா? அப்பா வர வைக்கணும்ல, ரெண்டு மூணு வாட்டி சொல்ல வச்சு.
0: ஆமா, அதான விளையாட்டு.
3: நன்றி, நன்றி மேம், நன்றி.
0: சூப்பர் சார், நன்றி.
3: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் திவ்யா மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: எல்லாரும் பொம்மல் காமராஜபுரத்துல இருந்து செந்தில்குமார் மேடம்.
0: செந்தில்குமார் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ரெடியா?
4: ரெடி மேடம்.
0: சித்தப்பா சித்திரம் வரைந்தார், சித்திரம் சித்தப்பாவை வரைந்தது. சித்தப்பா சித்திரம் வரைந்தார், சித்திரம் சித்தப்பாவை வரைந்தது.
4: சித்தப்பா சித்திரம் வரைந்தார், சித்திரம் சித்தப்பாவை வரைந்தது.
0: ஃபாஸ்டா.
4: சித்தப்பா சித்திரம் வரைந்தார், சித்திரம் சித்தப்பாவை வரைந்தது. சித்தப்பா சித்திரம் வரைந்தார், சித்திரம் சித்தப்பாவை வரைந்தது. சித்தப்பா சித்திரம் வரைந்தார், சித்திரம் சித்தப்பாவை வரைந்தது.
0: ஓகே, ஓகே, சூப்பர். நீங்க வரைவீங்களா?
4: நன்றி,
0: நன்றி, நன்றி. ஓகே நேர்களே, தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சுரா திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. மணி சர்மாவுடைய இசையில, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஹேமச்சந்திரா மற்றும் சைந்தவை நிகழ்ந்து பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 4:53 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்து ஃபன் பண்ண போறது யாரு யாரு யாரு? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசிட்டீங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டா காது வலிக்குது. ஓகே டன். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 298-5-0-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. என்ன விளையாடிட்டு இருக்கோம்னா டங் ட்விஸ்டர்ஸ். எஸ், தமிழ்ல சில வார்த்தைகள் சொல்லுவோம், அதை நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது எப்படியோ ஒரு தடவை அது பிறல செய்ய முடியல, அதை வச்சு நம்ம ஜாலியா விளையாட போறோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே நேயர்களே, அடுத்து நீங்களும் கால் பண்ணணும், தாராளமா கால் பண்ணலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: மாதவரம் செல்வராஜ்.
0: ரெடியா?
1: ஆ ரெடி மேடம்.
0: ஓகே. சுற்றி சுற்றி சுற்றும் சக்கரம் சுற்றி சுற்றி நின்றது.
1: சுற்றி சுற்றி வந்த சக்கரம்.
0: சுற்றி சுற்றி வந்த சக்கரம் இல்ல, சுற்றி சுற்றி சுற்றும் சக்கரம் சுற்றி சுற்றி நின்றது.

0: சுற்றி சுற்றி சுற்றும் சக்கரம் சுற்றி சுற்றி நின்றது. சுற்றி சுற்றி சுற்றும் சக்கரம் சுற்றி சுற்றி நின்றது. சுற்றி சுற்றி சுற்றும்
1: அந்த சுற்றும் அந்த இடத்துல தான் நமக்கு ஒரே சுத்து சுத்துன்னு சுத்துது இல்ல சார். நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
2: குவில்கோபி.
1: குவில்கோபி சார், நீங்க தான் கடைசி காலர். ரெடியா? ஓகே. குருவி கூட்டில் கூடிய குருவிகள் குறுகுருவென கூவின.
2: குருவி கூட்டில்
1: நல்ல முயற்சி பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஓகே நேர்களே, சிறப்பாக இன்றைய நாள் அமைந்தது அப்படின்ற சந்தோஷத்தோடு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்துட்டு திவ்யா ஏதோ கிளம்புறேன். அடுத்து உங்களுடைய ஃபேவரட் ஆர்ஜியும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருப்போம். அடுத்தடுத்து என்னடா இது வாழ்க்கையில் ஒரே கஷ்டங்களாக இருக்குது, என்னது இது எனக்கு மட்டும் சோதனை எல்லா பக்கத்துல இருந்தும் அடிக்குது அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி கடந்து போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஓகே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், அது கடந்து போவோம், அது வரும் கடந்து போவோம். இதுக்கு நடுவில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறத மறக்காமல் இருந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் துணிந்து சந்தோஷமாக செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில் திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா மரியான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஏஹருமான் இசையில் தனுஷுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தான் உடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நேர்களே, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மீறாமல் வாய்மை அது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தினந்தோறும் புதுவிதமான தலைப்புகள் குறித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வழக்கம் இல்லையா? அந்த வழக்கத்தின் மாறாமல் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எந்த விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வருங்கால தலைமுறைக்கு பா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுப்பா, பிளான் பண்ணாமல் போகக்கூடாதுப்பா அப்படின்றத அடிக்கடி நம்ம உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளாக தொடராக மாறிப்போச்சு. எல்லா குழந்தைங்களுமே சில நேரங்களில் இதை இந்த நேரத்தில் இப்படி செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு வாழ்க்கையை நடத்துறது அப்படின்றது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் இல்லையா? என்னடா இது ரொம்ப புலமலாக இருக்கான்னு நினைக்காதீங்க. வருங்கால தலைமுறைக்கு அல்லது நம்ம அடுத்த தலைமுறைக்கு, நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயத்தை பண்ணாலும் திட்டமிட்டு பண்ணணும், பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல

0: ஆமாம், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இந்த தலைமுறைக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பீங்க? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நாம் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சில பேரை புரிய வைக்கணும். சில பேருக்கு நாம் நடந்து காண்பித்து ஆஹா இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத புரிய வைக்கணும். அப்போ எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றத உங்கள் அடுத்த தலைமுறைக்கு, உங்கள் முன்னாடி இருக்கிற தலைமுறைக்கு நீங்கள் எந்த மாதிரியான யுத்திகள்லாம் கையாளுவீங்க அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்பொருள். இந்த பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று என்ன பிளான்லாம் எப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத தலைமுறைக்கு சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா, உடனே நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோன் எடுக்க வேண்டியது, டயல் பண்ண வேண்டியதுன்னு சொல்லியாச்சு, என்னன்னு சொல்லவே இல்லையே சார் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்றதும் பல நேர்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. எஸ் சில நேர்களுக்காக அந்த எண்கள் உங்களுக்காக சொல்கிறேன். 0444 அப்படின்ற ஒரு இணைப்பு எண்ணோடு நீங்கள் தொடங்கணும். 298603 8 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக எண்கள் 298603 8 295205544 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் நேயர்களே. தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாடல், உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்ற ஒரு பாடலில் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
1: என்ன சொன்னீங்க?
0: உங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு குறிப்பா சொன்னோம்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பிளான் பண்ணி பண்ணணும்ன்றத எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறேன்.
1: பிளான் பண்ணி அதெல்லாம் அப்ப அதுதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னே நாங்க யோசிப்போம் சார். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊருக்கு போலாம், இந்த மாதிரி பேசிப்போம். பேசிட்டு ட்ரெயின் வேற புக் பண்ணணும்னா கிடைக்க மாட்டேங்குது சார். அது 6 மாசத்துக்கு முன்னே, ஒரு 8 மாசத்துக்கு முன்னே புக் பண்ணிடுவோம். ஆனா அந்த நேரத்துல ஏதோ ஒரு தடங்கள் வரதான் செய்யும், அதனால நம்ம பாத்துக்கலாம்.
0: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி சார்.
0: நேயர்களுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த தலைமுறைக்கு எல்லா விஷயங்களையும் திட்டமிட கற்றுக் கொடுப்பது எப்படி, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், இந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நேயர்களே. உங்களுக்காக உள்ளம் கொள்ளை போகுது அப்படின்னு பாட்டு பேரை சொல்லிட்டீங்க சார், சீக்கிரம் போடுங்க சார் அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துட்டுரும் அப்படின்னு துள்ளலோட இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நான் உங்கள் மணி, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாஜி இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சொல்லுங்க. இஸ்மாயில்
1: சார், நாளைக்கு ஊருக்கு போறேன்னா.
0: ஆமா,
1: இன்னைக்கே ஃபர்ஸ்ட் வேலை ரிசர்வேஷன் பண்ற டிக்கெட் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம துணிமணி எல்லாம் எடுத்து இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான துணிமணி எல்லாம் கரெக்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் சார். அப்புறம் கூட வந்து பைசா என்ன செலவாகும் சொல்லிட்டு அதை கணக்கு பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் பைசாவும் கரெக்டா எடுத்துக்கணும் சார். அங்க போயிட்டு இது இல்ல அது இல்ல நம்ம அங்க போய் கேக்கலாமா, அந்த வேலை எல்லாம் இருக்க கூடாது சார்.
0: வச்சுக்கவே கூடாது.
1: கரெக்டா நம்ம வேலைய வந்து கரெக்டா செய்யிட்டா. ஒரு வாட்டி நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார், ட்ரெயின் இந்த மாதிரி டிக்கெட் வச்சு தேடிக்கிறேன் சார். 10:30 ட்ரெயின் செங்கல்பட்டுல, மணிங்க 10 மணிக்கு டிக்கெட், 9 மணி

0: சேர்றது கிடைக்கவே இல்ல சார். அப்புறம் பத்து மணிக்கு கழிச்சு பஸ் ஏறி போய் செங்கல்பட்டுல 10:25 ஏறி குடு குடுன்னு ஓடுறோம் சார். அதனால முன்கூட்டியே யாருமே
1: எதா இருந்தாலும் முன்கூட்டியே
0: பிரச்சனையே கிடையாது.
1: ஆமா ஆமா, நல்லா சொன்னீங்க, சூப்பர்,
0: நன்றி சார்.
1: நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், மாதவரம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க செல்வராஜ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனுபவமே அருமையான ஆசான்னு சொல்றாங்கல்ல, அனுபவமே அருமையான ஆசான்,
0: அது உண்மையான வார்த்தை. அது அனுபவம் இல்லாத வேலை எது செஞ்சாலும் நஷ்டத்துல முடியும்,
1: நஷ்டத்துல தான் முடியும். ஆமா ஆமா,
0: அதுதான் அனுபவம் வேணும். எதுவுமே ஒரு 6 மாசம் அது அந்த ஒரு தொழில் செஞ்சு அதுல நீ ஆரம்பிச்சேன்னா நல்லா.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: தேங்க்யூ சார்.
1: ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் கேட்டு

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நான் உங்கள் மணி. தொடர்ந்து பேசலாம் நேர்களோடு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: அன்பான வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மாரியம்மன் என்ன மோகன் பேசுறாரு, புதிய நேயர் சார்.
2: வணக்கம் வணக்கம். மயிலாடுதுறை சொல்லுங்க.
3: அதாவது இந்த கால இளைஞர்களுக்கு திட்டமிடல் பத்தி சொல்ல சொல்லிருக்கீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
3: அதாவது எதையும் கடந்து வாழ்வதற்கு திட்டமிடணும் சார். அதாவது அதாவது வாழ்க்கையில மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும். சரி, இந்த மேடு பள்ளம் இருக்கு, இதை தாண்டி வேறு வழி இருக்கான்னு தெரியுது, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு திட்டமிடணும். இது ஒரு வழி. எதையும் இழந்து வாடாது. அதாவது இப்ப நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், என் புள்ள படிக்கணும்னு வச்சுக்கிறேன், ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு, இதை இழந்துட்டு இதே நிலைமையிலே நம்ம இருக்க கூடாது. இதை கடந்து போறதுக்கு ஒரு வழி தேடணும். அது ஒரு வழியை நம்ம தேடணும், அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, எதையும் மறந்து தேடாது. அதாவது நேற்று ஏதோ நடந்தது சார், நேற்று ஏதோ நடந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு, அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சு இன்றைக்கு வாடக்கூடாது. இதே மாதிரி திட்டமிடல வந்து இளைஞர்களை வந்து நம்ம பின்பற்றி வந்தாங்கன்னு வச்சுக்கல, அவங்களோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும் சார். வேற என்ன சார் வேணும்?
2: நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, அர்த்தமா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து சொல்லுங்க? கலா
4: சார், நடக்கும் சார். இந்த வேலையா பிளான் போடாம இருந்துச்சுதான் கட்டு முடிஞ்சுது. நான் பிளான் போட்டு போலான்னு அக்கெல்லாம் ரெடி இருந்தாங்க, பசங்க எல்லாம் டிக்கெட்ல கேன்சல் ஆயிடுச்சு. அதனால பிளான போறது இல்ல, அப்படியே டிகிரி போற மாதிரி கிளம்பி போயினே கலந்தான்.
2: பிளானே பண்றது இல்ல. மகிழ்ச்சி கலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம். சொல்லுங்க மனோகரன்.
5: எல்லாருமே வந்து முன் யோசனை இல்லாமயே வந்து சில பேர் நடக்கிறாங்க.
2: ஆமா ஆமா.
5: அந்த முன் யோசனையோட நடந்தாங்கன்னாக்கா வாழ்க்கை வந்து என்னைக்குமே சிறப்பா இருக்கு. ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும், ஏதோ நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, எதையுமே யோசிக்கிறது இல்ல. அவசரம் அவசரமா இப்ப இருக்கிற உலகத்துல, இப்ப அவசர உலகத்துல வந்து எல்லாம் கண்ணாபின்னு போறாங்க, கண்ணாபின்னு இது பண்றாங்க. அதனாலதான் வந்து அவங்க எந்த இதுலயுமே வெற்றி பெற முடியாம வந்து நல்லா யோசிச்சு அவங்க வந்து இதை செய்யலாம், நல்லா முன்னாள் உள்ளவங்க கட்டி அதை வச்சு இது மாதிரி செய்யலாமா போகலாமா, அந்த மாதிரி செஞ்சா நல்லது நடக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும்,
2: எனக்கு தெரியாது எதுவுமே இல்ல.
5: ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு போயிட்டா கடைசியில வந்து தோல்வியில
2: முடிஞ்சிருக்கு.
5: தோல்வியில முடிஞ்சுட்டு மறுபடியும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி எல்லாருக்குமே கிடைக்குங்கிறது.
2: ஓஹோ, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, உங்களுக்கு சிறப்பான நன்றிகள். நம்ம தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. உங்களுக்காக ஒரு பாடல் சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்திருங்கள்.

0: ஆகாஷவாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில்
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திட்டமிட்டு எந்த விஷயத்தையும் செய்யணும் அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரக்கூடிய யுத்திகள் என்ன அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: இனிய மாலை வணக்கம் மணி சார், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன்.
0: சொல்லுங்க கலீல.
2: இப்போ பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு டிப்ஸ் இல்ல அவங்களுக்கு ஒரு பிளான் இருந்தா ஒரு சொல்ல அனுக்குறீங்க இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு.
0: என்னன்னா
2: அதிகாலையில எழுந்து படிச்சா அறிவு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வேலை செய்யலாம். இப்போ பசங்க வந்து சாயங்காலம் வராங்க, ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க, அது ஹோம் ஒர்க்ன்ற பேர்ல சாயங்காலம் எழுதுறாங்க, நல்லதுதான். ஆனா சாயங்காலம் எழுதிட்டு அது தூங்குறாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த தூக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறைதி ஆயிடுதான். ஆனா அவங்க அதிகாலையில எழுந்து படிச்சாங்கன்னா ரொம்ப அழகா அந்த சென்டென்ஸ் எல்லாம் மனப்பாடமா வச்சுக்கலாமா? அது இப்போ நிறைய பேர் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியாளர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிகாலையில் எழுந்துரு, அதிகாலையில் படித்திரு, அதி நேரத்தில் உறங்கிடுன்னு சொல்லுகிறார்கள். கண்டிப்பா அது ஒரு இது. இப்ப போட்டீங்க பாத்தீங்களா பாட்டு என்ன வரி சார்? கோடை வெயில் நேர இளநீரை போல இதமாக தானே நாங்கள் இருப்போமே. என்ன லைன்? உங்களுக்காக இன்னொரு வரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பாட்டு, சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாற்றினாய், விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனையவில்லை அன்பின் பூமலை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வானத்தை போல இது லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லிரிக்ஸ் எழுதிருக்காங்க, ஒன்னு பா விஜய், இன்னொன்னு நா முத்துக்குமார். இது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா எழுதிருப்பாங்க. என்ன மணி சார்?
0: நல்ல நல்ல வரிகள், நல்ல வரிகள்.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: ரொம்ப நல்லது சார்,
0: நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெட் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஐயா வணக்கம், சந்திரசேகர், வேலூர் கற்பாடிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கிறீங்க ஐயா?
0: நல்லா இருக்கிறேன் சந்திரசேகர், சொல்லுங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இன்னொரு கேள்வி சொல்றீங்களா?
0: கேள்வி இல்லை, இன்னைக்கு ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு எல்லா விஷயங்களையும் திட்டமிட கற்றுக் கொடுப்பது எப்படி? திட்டமிடாம சில பேர் பயணிக்கிறாங்க இல்லையா?
1: முதல் செலவு சேமிப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லணும். பணத்துல 20,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 1,500 ரூபாய் என்னுடைய காசு இல்ல அப்படின்னு தனியா ஒதுக்கி வச்சிடணும். அந்த நிதி மேலாண்மை ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டாவது ஐயா, நிறைய பேர் வந்து இந்த பாதுகாப்பான அந்த ஒரு முதலீடு அப்படிங்கறத பண்ணணும் ஐயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பணத்தை ரெட்டிப்பாக்குறதும் நம்மளுடைய தலையாய பொறுப்பு இல்லீங்களா? நிதி நிறுவனங்களை சிறப்பாக கையாளணும் ஐயா. உதாரணத்துக்கு பொருளாதாரம் வரணும்னு இருக்குன்னா சரியான நிதி நிறுவனத்தை தேர்ந்து எடுத்து அதுல முதலீடு செஞ்சோம்னா பணம் வந்து இரட்டிப்பாகும். மாறாக தவறான நிறுவனத்தை செலவு இது தேர்ந்தெடுத்து இதுல முதலீடு பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் தவறுதலா போய் முடிஞ்சிடும். அதனால முதலீடுகள்ல, அதுவும் பாதுகாப்பான முதலீடுகள்ல அந்த திட்டம் அப்படிங்கறத வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணோம். இது ரெண்டுமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் பொருளாதாரத்துல திட்டமிட்டபடி இன்னும் ஒசத்தலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஐயா? என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறோமோ அன்னைக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நம்ம வாழ்க்கையில திட்டமிடலாம். எனவே நம்ம சின்ன வயசுல டைம் டேபிள் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு கூட முக்கியமான விஷயத்த நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கறது ப்ரையாரிட்டி பண்ணோம்னா கூட திட்டமிட்டபடி நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை நடத்தலாம் இல்லைங்களா ஐயா?
0: ஆமா ஆமா ஆமா,
1: அருமையான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ஐயா. அதை எப்படி நீங்க தலைப்பா கொண்டு வந்தீங்களோ அருமையா இருக்கு.
0: ரொம்ப சிறப்பு சந்திரசேகர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்,
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: திட்டமிடுறேன்.
0: ஆமா, எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணணும்.
2: பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணலைன்னா அவ்வளவுதான். பிளான் பண்ணிட்டா நானும் பண்ணுவேன் எப்போ. நிறைய குடும்பத்தை நடத்துறதுல வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு இதை எடுத்துக்காட்டா இருக்கு. எப்படின்னா எனக்கு வருமானம் என்ன வருதோ, அதாவது ஆகாத அளவீட்டு தான் இன்னும் தேடிலே போகானங்களா கடைன்னு வள்ளுவன் சொல்லுது இல்லையா? வருமானம் வரும் வழிகள் செலவாக இருந்தால் அதுல எப்படி எப்படி பண்ணிக்கணும்னு பாத்துக்கோங்க. அதுக்கு மேல வந்து செலவழிச்சிடாதீய. ஒரு 5 பைசா மேல செலவானாலே குடும்பம் வந்து தாழ்ந்து போயிடும், கடனாளி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லுது. அதுபடி என்ன செய்வேன், நான் என்ன வருமானம் வருதுங்கிறத பாத்துக்கிடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பம் நடத்திக்கிடுவேன். நிறைய துணிமணிகளை வாங்க மாட்டேன். நம்மளுக்கு இப்போ முக்கியமான செலவுகள் என்னன்னா துணிமணி, மருத்துவம், உணவு, உடை, இதுகள்லதான் நமக்கு கல்வி இதுகள்லதான் நம்மளுக்கு காசு வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்ப இதுகளை பூரா எப்படி சரி பண்ணணும்னா, மருத்துவத்துக்கு கைப்பக்குவத்துல கொஞ்சம் ஓரளவு நான் பண்ணிக்கிடுவேன். ரொம்ப முக்கியம்னா தான் மருத்துவமனைக்கு போகணுமே தவிர, அதுவும் அரசு மருத்துவமனை தேர்ந்தெடுத்துக்கிடுவேன். அதே மாதிரி பிள்ளைகளை வந்து அரசு பள்ளி அரசு கல்வி கல்லூரியில தான் படிச்சாங்க, அதனால அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில ஈடு செய்ய முடிஞ்சிச்சு. உணவு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவு வந்து சரியான விகிதமா, சரி விகிதமா காய்கறி கீரைகள் பழங்கள் அன்றாடம் பிரித்து விடலாம் வச்சு, முதல் நாள் உணவுகளை எல்லாம் வச்சு சாப்பிடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. அப்பப்ப வாங்கி அப்பப்ப சாப்பிடுறதுனால உடலுக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கிறது இல்ல. அதே மாதிரி துணிமணிகள் எடுக்கிறதுலயும் அடிக்கடி எல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. தீபாவளி பொங்கல்னா ஏதோ ஒன்னு ரெண்டு எடுத்து, அதுவுமே பருத்தி துணிகளா எடுக்கிறதுனால அந்த துணிகளை கைது பருத்தி துணி பிள்ளைகளுக்கெல்லாம் சுடிதார் எல்லாம் கூட பருத்தி துணியில எடுக்கிறதுனால தலானி ஒரே தலானை ஒரே இதுகளை எல்லாம் கூட என்னால தைக்க முடியுது. அதாவது தையல் மிஷின் இருக்கிறதுனால அதுகளையும் நான் வீட்டை எல்லாமே பண்ணிக்கிற முடியுது. கை தடுக்கு, இந்த காலுக்கு போடுற தடுக்கு, அப்புறம் கை குட்டைகள்,
0: அதான் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் ப்ரீ பிளான்டா பண்றது ஒரு விதத்துல பெரிய மகிழ்ச்சி தருதுன்றீங்க.
2: அதாவது வருமானம் கம்மியா இருந்தாலும் என்னால சரியான முறையில கடன் இல்லாம வாழ.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: திருமணம் முடிச்சு கொடுத்து கூட கடனே வாங்கல, யார்த்தையுமே 5 பைசா கையெழுத்து வாங்கல. அந்த அளவுக்கு ஓரளவு, ஏன்னா தங்க பொருள் வாங்குவேன், காசு கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சுன்னா.
1: ரொம்ப, அதாவது உங்களுடைய பதிவுகள்ல ரொம்ப சிக்கனம் தேவை இக்கணம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தொடர்ந்து அந்த பயணத்துல தொய்வில்லாம தொடர வாழ்த்துக்கள். புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: சிறப்பான ஒரு பாடல் நிறைவு பெற்றது நேயர்களே, புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கோம். என்னுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. நேயர்களே, நிறைவான பகுதியில் நாம் எதை சிந்திக்கிறோம் அப்படின்னா, எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு தான் பண்ணோம், திட்டமிடாத பாதை சரியான பாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி செய்யும் போது அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, அதனுடைய தீர்வு, அதனுடைய சொல்யூஷன் சிறப்பானதாக, மகிழ்ச்சியானதாக, நிறைவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று திட்டமிடுறது தான். அதை பல நேயர்களும் தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக சொன்னீங்க. நேயர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து உங்களுக்காக வர இருக்கிற பாடல் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்தில்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் மேம்பாட்டிற்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளிக் கல்வியின்

0: மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்துச் செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு உட்பட்ட 11 இடங்களில் பெரு நிறுவன சமூக பங்களிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மெட்ரோ ரயில் பணி காரணமாக சென்னை டைடல் பார்க் சந்திப்பு முதல் இந்திராநகர் சிக்னல் வரை இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

குட் ஈவினிங் சென்னை, யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இட்ஸ் ட்ரைவ் டைம், வெஸ்டர்ன் மியூசிக், ஷார்ப் 6:30 ஆன் த கிளாக் அண்ட் வித் மீ ஆஜே ரேகா டில் 7 PM டுடே. அண்ட் டுடே இஸ் 1st September 2026, டியூஸ்டே, ஜஸ்ட் வெனஸ்டே, தர்ஸ்டே அண்ட் திஸ் ஃப்ரைடே இஸ் சப்போஸ் டு பி அ ஹாலிடே. ஹாலி ஹாலிடே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, 3 days ஹாலிடேஸ் யூ கேன் என்ஜாய். ஜஸ்ட் வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டே, 2 more days. அண்ட் டுடே 1st September 2026, த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் டே இஸ் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக். 1st September 2026 to 7th September 2026 அண்ட் நேஷ்னல் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட், 25th September 2026 to 8th September 2026. What I'm going to play for you today is from Coldplay, Magic. Here goes the track, listen to the music and enjoy, and I love you listeners always.

நெக்ஸ்ட் ட்ராக் லைவ் ஆன் த ஏர் இஸ் எனிக்மா சேட்னஸ். எஸ், இஃப் யூ ஆர் இன் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் டு ஃபேஸ் அப்வியஸ்லி த சேட்னஸ் அலோன். எஸ், ஸோ இஃப் யூ ஆர் இன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மை டியர் லவ்வபிள் லிஸ்னஸ், ப்ளீஸ் ட்ரை டு கம் அவுட். இட்ஸ் லைக் மூவிங் அஸ் அவே ஃப்ரம் த ஃபெவிகால். When you use me a fevicol on you and if you go and stick, I mean fevicwick or something like that, you go and stick to something, right? Fine. But we should see to that we come out of the toxic relationship so that we can avoid the sadness completely. We should be in a total state of harmony and always in a state of continuous happiness. That is good for our health, to look beautiful, to look handsome, and to be hale and healthy also.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் 7:01 ஆயிட்ருக்கு. இந்த ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாக போகுது. இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்களில் ஒரு பாடல் உங்களுடைய விருப்ப பாடலாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986-00038 என்ற எண்ணுக்கும் 2952-05544 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை, உங்களுக்கு பிடித்த பண்பலையில், உங்களுக்கு பிடித்தமான நேரத்தில் கேட்டு பயனடையலாம்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: வணக்கம் சத்யநாராயணன், சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் மனம் கவர்ந்த பாடல்
1: படம் வந்து வாத்தியார் வெட்டு பிள்ளை. பாடல் வந்து மன மாலையும் மஞ்சளும்.
0: ஒரு வரி பாடுங்களா பாப்பா?
1: இல்ல சார், நீங்க போட்டுங்க சார்.
0: ரொம்ப சிறப்பு, உங்களுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சிறப்பு சத்யநாராயணன், வாழ்த்துக்கள். உங்கள் மனம் கவர்ந்த அந்த பாடல் இதோ உங்களுக்காக, வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்கள், விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்ச்சியில் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலா, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: நல்லவன் படம்.
1: நல்லவன், வான்மேகம் அதானே?
2: நல்லவன் படம்
1: விஜயகாந்த். புரியுது, நல்லா தெரியுது.
2: வான்மேகம்
1: மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கலா, உங்களுக்காக அந்த கலகலப்பான பாடல், மனங்களை கலகலப்பாக்கக்கூடிய பாடல் உங்களுக்கு.
2: தேங்க்ஸ் சார்.

0: இனிமையான இந்த மாலை பொழுதில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுது அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஏழு கிணறு தேவா.
0: வணக்கம் தேவா.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மிஸ்டர் பாரத் ரஜினி படம், அதுல வந்து காத்திருந்தேன் கதவை தர உள்ளுக்கு வாடி
0: உள்ள வந்துருங்க.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்பில் வந்த நேயர் கலீல் அகமத் அவர்கள் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அது என்ன பாட்டினா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்ற பாடல். அவருக்காக இதோ அவர் மனம் கவர்ந்த பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா இருக்க போகுதுன்றது கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம் வணக்கம், தொடர்புதான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. சொல்லுங்க பட்டாபி சார்.
2: கௌரவம் படம்.
1: கௌரவமா?
2: நீயும் நானுமா அண்ணா, நீயும் நானுமா.
1: என்ன திடீர்னு இந்த பாட்டு கொண்டீங்க?
2: நல்லா ஒரு போட்டி பாடலாம் இருக்கும். அதுக்காக
1: கண்ணா மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி, நமக்கான நிகழ்ச்சி. தொலைபேசி வழி

0: கூடுதலாக நேயர்கள் பங்கேற்று அவர்கள் விருப்பப்பாளர்களை கேட்கக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986-0038 என்ற எண்ணுக்கும் 2952-0554 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் நேயர்களே. ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் நிறைவு பெற்ற போது அப்போ என்ன பாட்டியா அப்படின்னு சொல்ல தோன்றுச்சு இல்லையா? அந்த வரிசையில் அடுத்த பாடலை யார் கேட்கிறா அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மணிகர்.
0: வணக்கம்.
1: சென்னை மந்தவெளி விநாயகர் சார்.
0: சொல்லுங்க விநாயகம்.
1: சார், படம் வந்து தூங்காதே தம்பி தூங்காதே. பாடல் வந்து
0: பாடி அவங்க வரிகள்ல இல்லையா?
1: ஆமா சார்,
0: ரொம்ப சிறப்பான பாடல்கள்ல ஒண்ணு இதோ உங்களுக்காக வருகிறது.
1: நன்றி.

0: நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அப்படின்னு அந்த வரிகள் முடியும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும், அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற உணர்வு வந்துச்சுன்னா அந்த பாட்டு அங்கே தான் வெற்றி பெற்று நிற்குதுன்னு சொல்லலாம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுதுன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: நான் சோலைமேட்லேருந்து நூர் முகமது பேசுகிறேன்.
0: சொல்லுங்க நூர் முகமது.
1: படம் பூந்தளிர்.
0: ஆஹா.
1: அதில் ராஜா சின்ன ராஜா.
0: ஆஹா, சுஷிலாமா அவருடைய குரலில் மகிழ்ச்சியான பாடல்.

0: நான் சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
1: சொல்லுங்க நூர் முகமது.
0: படம் பூந்தளிர்.
1: ஆஹா,
0: அதுல ராஜா சின்ன ராஜா.
1: ஆஹா, சுஷிலா அம்மா அவருடைய குரல்ல மகிழ்ச்சியான படம்.

0: 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் பத்மாவதி மேடம், சொல்லுங்க.
1: படம் வந்து கேட்க போவோம் ரயிலு.
0: பூவரசம்பு பூத்தாச்சு இல்லையா?
1: ஆமா சார்.
0: உங்களுக்கு இந்த பாட்டு வந்தாச்சு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

Hey!

0: ரெயின்போ ஃபம் 101.4 ஒவ்வொரு பாடலும் நம்ம மனசுக்குள்ளே ஆடே எப்போ என்ன பாட்டு கேட்குறாங்க நம்ம நேயர்கள் அப்படின்னு சொல்ல துடிக்குது. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்காள் நம்முடைய நிகழ்ச்சியில். அடுத்ததா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்கள் விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து மதப்பன் சார். வந்து கருப்பு வேலை படம் பேர் ஓ சொர்ணமுகி
0: அப்படின்ற பாடல்.
1: ஆமாங்க சார்.
0: ரொம்ப சிறப்பு உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. சில பாடல்கள்லாம் ரேரான பாடல்கள், எப்பயாவது ஒரு முறை தான் கேட்குறோம். அந்த மாதிரியான பாடல்களை தேர்வு பண்ணி நம்ம நேர்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக அமையும் போதுன்னு கேட்டுக்கலாம். வணக்கம்,
1: வணக்கம்,
0: சொல்லுங்க செல்வம். மகிழ்ச்சி,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நல்லமா இருக்கேன்.
1: படம் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்கிறேன் சார். பாடல் வந்து ஜிஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு அந்த பாடல்.
0: ஓகே, மகிழ்ச்சி, அந்த கணக்கு கேட்டுருவோம். ரொம்ப சிறப்பு செல்வம், இதோ உங்களுக்காக.
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வள்ளி, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: திருமூர்த்தி பாடத்துல இருந்து மஸ்து மஸ்து மஸ்து
0: மகிழ்ச்சி. இந்த பாடல் தான் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் வள்ளி.
2: என்னடி சிரிப்பு, இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
3: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி

0: மஸ்த் நாஸ்தி தான். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர், இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும், நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல்திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம் மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள்

அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கே ஷர்வானி மற்றும் மணிஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

குட் ஈவினிங். யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4, எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8, எஃப்எம் கோயம்புத்தூர் 103. வெல்கம் லிஸ்னர்ஸ், த டைம் இஸ் ஷார்ப் 8:05 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். So you can ping me your favorite tracks on the Chennai FB Facebook page, Chennai FM Rainbow 101.4 Facebook page, and you can also call me at 044-298-60038 and 044-295-20554. I'm here to play all your favorite tracks. And coming up, first track is from Madonna, Ray of Light. With me Ajay Rekha till 9 PM today, and the first track would be that, and it is a request from Sharmil from Puducherry. Before that, significant of the day, National Nutrition Week from 1st September 2026 to 7th September 2026, and it is eye donation fortnight, 25th August 2026 to 8th September 2026. Today is 1st September 2026 and it's supposed to be Tuesday. You have Wednesday, Thursday and Friday.

டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, த்ரீ டேஸ் யூ கெட் ஆஃப் திஸ் வீக். தட் இஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் லெட்ஸ் ஹியர் டு மடோனா, ரே ஆஃப் லைட், அண்ட் பி ஹாப்பி. ஹியர் கோஸ் அ ட்ராக், லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய் மை டியர் லவ்வபிள் லிஸ்னர்ஸ்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:19 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் வித் மீ யுவர் ஃபேவரட் அஜய் ஹியர். அண்ட் ஐம் காட் ஃபியூ, இஃப் யூ வாண்ட் யுவர் ஃபேவரட் ட்ராக்ஸ் டு பி பிளேட், யூ கேன் போஸ்ட் யுவர் ரிக்வெஸ்ட் ஆன் Facebook page of Chennai FM Rainbow 101.4 and you can also call me at 044-298-60038 and 044-295-20554. Now I have the last track, Psych, Gandham Style, was played for, was a request from Karthikeyan Pondicherry. Yes, and it was also a request from BK Hitendra Das. Hitendra Das from State Assam. He also requested the same track, Gandham Style from South. Yes, and what track what I'm going to play the next is from The Ventures, Pedal Pushers. It's a request from Chandrasekhar. Listen to the music and enjoy. Here goes the track, The Ventures, Pedal Pushers.

0: 좋아하는 랜덤 게임.
1: 오즌 루노마스 APT by request by 판마바티 from 푸디체리.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:35 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி ரிக்வெஸ்ட் யூ கேன் பிங் மீ ஆன் த சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் மீ அட் 0442986-0038 அண்ட் 0442952055 ஃபோர் ஹியர் டு பிளே ஆல் யூர் ஃபேவரட். And one more thing, my dear listeners, if you come across toxic relationship, just avoid it, right? Toxic relationships are very bad for health. It spoils your happiness and it spoils your health and everything, you know. It's like a leech. The toxic relationships are like leech. But maximum we can avoid that. If not, if you're not able to avoid, if it's a close relationship or something like that, damn care about them, whatever they talk, whatever, it's just a noise. Just think it as a noise and avoid it and maintain your state of happiness, a continuous one, because you have to be happy inside. Because always I say, my

இட்ஸ் திவாகர் ஷெனாய் மேம், நமஸ்கார். ப்ளீஸ் பிளே நம்பர் ஹாட் ஸ்டஃப் பை டோனா சமர். தேங்க்யூ ஃப்ரம் மேங்களூர். த நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் ஃபார் திவாகர் ஷெனாய் ஃப்ரம் மேங்களூர். ஹியர் கோஸ் த ட்ராக், டோனா சமர் ஹாட் ஸ்டஃப்.

குட் ஈவினிங் ரேகா மேம், பொன்னேரி கலீல் கமல் டெய்லர், ஹவ் ஆர் யூ மேம்? ஐ எம் வெரி ஃபைன். ஃபேவரட் சாங் எனி ஏஆர் ரஹ்மான் சாங். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஏஆர் ரஹ்மான் ஃபீட் அனா பெட்ரிஸ் ஓஎஸ்டி கிங்கா ஃபார் கலீல் அகமது ஃப்ரம் பொன்னேரி. யூ கோஸ் டு ட்ராக்.

ஃபார் டுடே உட் பி ஃப்ரம் பொன்னி மேம் மேடு வனே கணேஷன். குட் ஈவினிங் ரேகா மேம், கேன் யூ ப்ளீஸ் பிளே அ ட்ராக் எலி கவுலிங் லவ் மீ லைக் யூ டூ. தேங்க் யூ. யெஸ் இட்ஸ் ஃபார் யூ. அண்ட் திஸ் த லாஸ்ட் ட்ராக் அண்ட் டைம் இஸ் 8 o'clock and it's end of my show and you can listen to more western music today if you tune on to Akashvani Chennai radio station FM Gold 100.1 between 10:30 to 11. I'll be there hosting the western music show and see to that I'll make you sleep tight. And life is short and thin like a thread, so always fill it with happiness. Always yours. Signing off with love, RJ Rekha. Hands up pronto. Bye Chennai listeners, bye Puducherry listeners, bye Coimbatore listeners, bye listeners all over the world and all over India. Bye. Love you lots, in the sense lots.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, மனது மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமமான இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் சிங்கம் திரைப்படத்திற்காக சுசித்ரா திப்பு அவர்கள் பாடிய பாடல் நா. முத்துக்குமார் வரிகளில்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற இந்த பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் மனது மயக்கும் எல்லுசி பாடல்கள் சங்கமத்தில் பையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தொடரும் பாடல் மைனா திரைப்படத்திலிருந்து.

மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. இந்த நேரம் 9:28 இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். தொடரும் பாடல் விக்ரம் ரீதா குரலில், தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் உருவான கந்தசாமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்ட பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து, தொடர்ந்து பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்திலிருந்து பாடல்.
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவர்

0: ராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்ச மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
2: காலத்தை வென்ற காவிய பாடல்களின் சங்கமம், பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களின் அணிவகுப்பு ரெயின்போ ரிவைண்ட். நேர்களை ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் தமிழ் பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களின் சங்கமத்தில் வர இருக்கிற முதல் பாடல் தனிப்பிறவி திரைப்படத்திற்காக சுஷீலா அவர்கள் குரலில்.

யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி. யானை மாலை போட்டதாலே

0: கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த நாக

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த

0: விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பூம்புகார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.
1: ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு

யோடு சோடா கொண்டு போ கச்சேரி வித்வான்கள் கச்சேரி வித்வான்கள் கரகர குரலுக்கு கமகம சோடா போடுங்கோ கமகம சோடா போடுங்கோ ஊர்வலம் போகும் தொண்டர்கள் எல்லாம்

கிலோ கடைகடையாக குவிந்தது, கடைகடையாக குவிந்தது. சூடான சூடா

0: சூடான சூடா காப்பி எதுக்கு, இந்த ஜோரான சோடா சாப்பிடு.
1: நாம் மூவர் திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

0: மனசுக்குள்ளே நின்னாரு. நீ பச்ச புள்ளையா இருக்கையிலே பரிசம் போட சொன்னாரு. நீ பச்ச புள்ளையா இருக்கையிலே பரிசம் போட சொன்னாரு. மாமே பரிசம் போட சொன்னாரு. அடி லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா பாருங்கடி மூக்கருத்து கயிறு மாட்டுவே முன்னால் வாருங்கடி. லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா பாருங்கடி மூக்கருத்து கயிறு மாட்டுவே முன்னால் வாருங்கடி.
1: நாம் மூவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. நாடோடி திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்.

0: அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஐந்து நொடி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாவலர் வரதராஜன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அன்பு நிறைந்த இந்த உலகில் எப்படி இருக்க தோன்றும், இப்படியும் சொல்லலாமா?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் வாலி இயற்றிய பாடல். இது ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது புது புது அர்த்தங்கள் படத்திற்காக. இதோ தலைவியை பார்த்து அன்பு இருக்கின்றதா இல்லையா என்று கேட்கும்பொழுது இப்படியும் சொல்லத்தான் வேண்டுமே.

கொஞ்சம் பேச்சு நிறைய பாடல்கள் உங்களுக்காக மனசு மயம் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றிய பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் டூயட். அன்பை பற்றி நான் பேசும்போது இல்லை இல்லை இசைக்கவா அல்லது எப்படி, நேர்களாகி நீங்களே முடிவெடுங்கள்.

இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்கும்போது, அரியரன் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல், வைரமுத்து இயற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மின்சார கனவு. இவர்கள் அன்புக்கு அந்த நிலவே சாட்சியாம். எப்படி சொல்கிறாள் கேட்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை தேவேந்திரன். புதிய தென்றல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அன்பின் காதல் என்றும் சொல்லுவார்கள். இதோ இந்த தலைவனும் தலைவியும் எப்படி தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள் அன்பினால்.

நேரம் 11:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பினர்களே, மனசும் மயங்கும் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் அடுத்து வரும் பாடல் எஸ்வி பாலசுமியும் உதித் நாராயணன் பல்லவி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை ஏஆர் ரகுமான். இதோ ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் காதலன். அன்பு என்று சொல்லும்போது போட்டி இருக்குமா, பொறாமை இருக்குமா?

மகேஷ் இசையமைப்பில் எஸ்பி பாலசுமிச்சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நம்மவர். அன்பு என்றாலே ஒரு இசைதானே, அந்த இசை இப்படியாய் ஸ்வரமீட்டுகிறது எப்படி?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:41:20.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் முகநூல் பக்கமாக வந்து தங்களுடைய கருத்துக்களையும் மேலான விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விடலாமா? புத்தகரம் நடராஜன் சுப்பையா அவர்கள் இரவு நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், சேவூர் கா பாபு என்ற அன்பு நேயர், அழகான பாடல், நமது நிகழ்ச்சிகள் எல்லாம் அற்புதம், என்னமெல்லாம் கவிதை, அதை சொல்லவே அருமையான பாடலை தந்த ஒரு இசை காற்று என சொல்லியிருக்கின்றார். நன்றி. தேனியிலிருந்து ஹரிராம் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், மண்ணில் இன்றி காதல் பாடல் அருமையான தேர்வு, தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையான பதிவிட்டிருக்கின்றார். அடையாளப்பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரின் அன்புனே, நிகழ்ச்சிக்கு இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் சார் என பதிவிட்டிருக்கிறார். அதே போல கோவனூர் கார்த்தி அவர்களும், மனசு மங்கி நிகழ்ச்சி பாடல் அருமை, வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். புருஷ வாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள், இனிய இரவு வணக்கம் என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அருமை நிகழ்ச்சி என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர், ஒவ்வொரு பாடலும் முதல்வரியை பழிவிட்டு கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லி இரவு வணக்கம் என சொல்லியும், மற்ற அன்பான நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பினேயர், இரவில் வான்மதி உலாவர, இன்னிசை பண்பலையில் இதமாக மனசு மயக்கம் தர, இரு செவிகள் இனிமையுடன் இன்பமாக நுகர்ந்து வர, இதயம் தொட்ட பாடல்களுடன் இணைந்து கேட்கும் நிகழ்ச்சி, இரவில் தாளாட்டுவது மகிழ்ச்சி, இணையற்ற பண்பலையின் எழுச்சி, இனிய ரசிகன் என சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தேனியில் ஹரிராம் அவர்களும், மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு 11-12 மணி வரை செவிக்கு சற்று ஓய்வு கொடுப்பது என முடிவு செய்துவிட்டேன், சந்திப்போம் என பதிவிட்டிருக்கிறார். கொடம்பானப்பட்டி கே வி ஜெய்சன் என்ற அன்புநேயர், நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்புநேயர், இசையால் இணையும் மனசு மயும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார் சரவணன் அழகுமணி. அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என் அன்புநேயர், சென்னை வானொலியில் 102.3 விவித் பாரி தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும், ஆர்ஜி பீட்டர் அவர்களுக்கும் இனிய மாலை இரவு வணக்கம் என சொல்லியும், தற்போது காதலன் படம் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என சொல்லி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதே போல சுந்தர பெருமாள் கோயில் கலைதுரைராஜன் என்ற அன்புநேயரும், இரவு நேரத்தில் இனிய வணக்கம், மேலும் என்ன சொல்வது தெரியலையே, எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, அதையே நாம் சொல்லிவிடுவோம் என வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். முனிராஜ் அவர்களும் இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். நேரம் இப்போது 11:50. இந்த நேரத்தில் பாடல் ஒலிக்கின்றது, ஆசை படத்திலிருந்து இந்த பாடல்.

அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் சிகரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுரம் இசையமைத்து பாடியுள்ள பாடல் இது. பாடல் வைரமுத்து. இதோ நிலவின் வெளிச்சம் எப்படி இருக்கும் என்பதை இதோ இந்த வண்ணம் கொண்ட நிலவு சொல்கின்றது.

நேரம் 12:20. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, விவேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கின்ற அன்புநேயர்களே, இதோடு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம் அன்புநேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ இந்த நேரத்திலிருந்து ஒரு மணி வரை காற்றின் மொழியாகவும், ஒரு மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. சரி நேயர்களே, காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருப்போமா?
2: காற்றின் மொழி.

0: அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ.

0: தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக

0: கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

முடிப்பேன். நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

தீவண்டிட அழகாக சிரித்தது அந்த நிலவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

எங்கே

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும், நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சென்று வாழ்ந்தாலும் அன்பே நீ என்று நான் இல்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 4:10:10. பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். அக்ரகாரம் சி முனுசாமி அவர்கள் தமிழ். இன்றைய பொங்கு மங்கலத்தில்

நேரம் 5 மணி 10 நொடி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3லும், சென்னை ரெயின்போ பண்பலை 101.4லும், திருச்சி எஃப்எம் 102.1லும், கோயம்புத்தூர் எஃப்எம் 103லும், நாகர்கோவில் குமரி பண்பலை 101லும், மதுரை எஃப்எம் 103.3லும், கும்பகோணம் பண்பலை 101.6லும், வேலூர் பண்பலை 100.4லும், திருப்பத்தூர் பண்பலை 100.1லும் நாம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாமலா சிவராமன்.